நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 13 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசாதி திங்கள் 18 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 5 தேதி திங்கட்கிழமை. மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரம் இப்போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: நோக்கு
1: பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயர்ந்த நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
0: சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேம் என்னும் நோக்கு.
1: பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயர்ந்த நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவும், தரிசு நிலம் நாளைய விளை நிலம். எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். ஆரோக்கிய வாழ்வுக்கு பகுதியில் பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் மீண்டும் ஒரு தகவல். நகர்வலத்தில் சென்னையில் எல்னினோ தாக்கம், எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி. கோவை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் வடலூர் ஆர் சிவகுமார் அவர்கள். 8:30 திரைகானம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்கு செய்ய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். முற்பகல் 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் பி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர்

வழி சமையல் கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள், மாணவர் ஹிரல் ஷா. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சி முதல் பகுதி. எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ப. தேவேந்திரன் அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 தேவி கட்டாட்சம் இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள், மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. FM ரெயின்போ அலைவரிசையில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலி நின்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 ரெயின்போ ரே, 10:02 கெட் செட் கோ. முற்பகல் 11:02 உங்களுடன் ரெயின்போ. நண்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹை ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம், 2:00 ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர், தேசிய இரத்த தான தினத்தையொட்டி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டம் வெஸ்டர்ன் மியூசிக். இரவு 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். பராமரிப்பு பணிகள் காரணமாக இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11:00 முதல் காலை 5:45 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 8:30 திரை கானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகுமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே பூத்துண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் கதை சொல்பவர் சத்யம் சங்கராமாஞ்சி அவர்கள். 12:00 திரை கானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசையமலர் ஆர் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை, சி வி கிருஷ்ணா சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், திருப்பூந்துருத்தி வி விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5:00 அரங்கிசையில் வி ரஞ்சனி, வி நளினகாந்தி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மைசூர் எல் வாதிராஜ் அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம். 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். சத்தான உணவு வலுவான தலைமுறை, முகமது சதக் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் குறுநாடகம். இதில் நடித்துள்ளவர்கள் ஆர் பிரியதர்ஷினி, பி தமிழரசி, டி சரஸ்வதி, கே ஸ்வேதா, எம் அக்ஷயா, எம் ஜெகதீஸ்வரி, ஆர் ரீனா மேரி ஆகியோர். தொடர்ந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டும் கல்வி வழங்குபவர் பி வி நித்தேஸ்வர், பசுமை உற்பத்தியின் புதிய பாதை வழங்குபவர் ஏ ஆஷிரா பானு. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என் டிமினிவை, நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வள்ளலார், ஆன்மநேய ஒருமைப்பாடு. கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு திலைவனம் அவர்கள்.
2: எல்லா உயிர்களிடத்தும் அருளையும் அன்பையும் பரப்பிய அருளாளர் வள்ளலார். அருளாசிரியர், இதழாசிரியர், இறையன்பர், உரையாசிரியர், சமய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர் என பன்முக திறன்கள் கொண்டவர். எல்லா மதங்களிலும் உள்ள தத்துவ உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த இயக்கத்திற்கு சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயரிட்டார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்தும் பசியரா வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றாரை கண்டு உளம் துடித்தேன் என்று பாடிய வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சத்திய ஞான சபையை உருவாக்கி ஒளி வழிபாடாக இறைவனை வணங்க வேண்டும் என்னும் உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தினார். கொல்லாமை, பசிப்பிணி போக்குதல் இரண்டையும் முதன்மை கொள்கைகளாக கொண்டிருந்தார். வள்ளலார் இயற்றிய மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்ப ஆகிய நூல்கள் இவர் கொள்கையின் சாராம்சங்கள். பட்டினி உற்றோர் பசித்தனர், கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர் என்றே நடுக்குற்றேன், இட்டைய உலகினில் பசி என்றால் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பசி கொடுமையை வள்ளலார் கூறுவது போல் வேறு யாராலும் கூற முடியாது. ஜீவகாருண்மே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பர் வள்ளலார். ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் எந்த வகையிலும் ஆதரவில்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்னும் பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே ஆகும். ஒருமுறை சென்னையில் சங்கராச்சாரியாருடன் வள்ளலார் உரையாட முற்பட்ட போது தமிழின் பெருமையையும் உண்மைத்தன்மையும் உணர்த்த முற்படும் நோக்கில் ஓர் உரை நிகழ்த்துகின்றார். வள்ளலார் செய்தருளிய அவ்வுரை உண்மை விளக்கம் அல்லது சித்தாந்த தீபிகை என்னும் திங்கள் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சுத்த சித்தாந்த ஆரிஷ ரீதிப்படி கடவுள் அருளாணையால் கற்பிக்கப்பட்டதும் எப்பாஷைகளுக்கும் பிதுர்பாஷை என்று ஆண்டோர்களால் கொண்டாடப்பட்டதும் இனிமை என்று நிறுத்தம் சிந்திக்கப்பட்டதுமான தமிழ் என்னும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை சிந்திக்கத்தக்கது. உயிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் இருப்பது பசியே. பிறப்புக்கு முன்னேயும் பசி உண்டு, கரு உற்பத்தி காலத்திலேயே பசியும் தொடங்கி விடுகிறது. எனவே கருவறை தொடங்கி கல்லறை வரை உணவு நம் உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையாகின்றது. சமூகத்தை ஈதல் என்னும் அறம் கொண்டு நற்சமூகமாக மாற்ற முனைந்த சிற்பி வள்ளலார். ஈதல் அறத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈதலின் சிறப்பு, ஈதலின் நன்மைகள் என பெரும் பட்டியலை அருட்பாவடியில் அளிக்கின்றார். உலகில் உள்ள எல்லா சமயங்களும் பசிப்பிணி போக்குதலை வெவ்வேறு வடிவங்களில் கூறியுள்ளன. அதனால்தான் வள்ளலாரும் வள்ளுவரை பின்பற்றி பசிப்பிணி போக்கும் அறத்தின் வாயிலாக சன்மார்க்கத்தை வலியுறுத்தினார். ஈத்துவக்கும் இன்பம் என்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறிமுறைகளில் முக்கியமானது. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்பர் திருமூலர். ஆனால் வள்ளலாரோ சகல துன்பங்களுக்கும் காரணம் வறுமையால் வரும் பசி குடுமையே என்கிறார். ஆசையற்றவர்கள் இருக்கிறார்கள், பசியற்றவர்கள் உலகில் யாரும் இல்லை. அப்பருக்கு ஆசை இல்லை, பசி இருந்தது. ஆண்டவனே கட்டுச்சோறு கொண்டு வந்து கொடுத்தான். அதேபோல் பட்டினத்தாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. என் பசிக்கு அன்னம் இருந்த இடம் தேடி கொண்டு வந்து கொடுத்தால் புசிப்பேன் என்கிறார். அதேபோல் வள்ளலாருக்கும் ஆசை இல்லை, பசி இருந்தது. ஒற்றியூர் வடிவுடை அம்மையே அன்னியார் வடிவில் தோன்றி உணவளித்தார். இதன் பிரதிபலன

0: ஆகவே வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவி ஏழைகளின் பசிப்பிணி போக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். வள்ளலாரின் பிறந்த நாளான இன்று அவரை நினைந்திருப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாடு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் இப்போது 6:15. இசையும் இறைவுணர்வும் இதயத்தில் சங்கமிக்கும் இந்த நேரம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பது.

0: इति श्रीमच्छंकराचार्य विरचितं शिवपञ्चाक्षरस्तोत्रं सम्पूर्णम்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசாய் திங்கள், 18 திங்கட்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள்.
1: நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 முதல் 75 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள்: முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள்: கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கக் கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அயர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்
2: எல்நினோ போன்ற இயற்கை மாற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது. எனினும் முறையான திட்டமிடல் மற்றும் முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் மூலம் அதன் தாக்கத்திலிருந்து கால்நடைகளையும் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும்.
1: எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் ப. தேவேந்திரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும். கேட்டு பயன்

0: விவசாயிகளே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். Co6 NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர். ஓர் ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும்.

0: நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி.

0: வரிவிதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும் டீசல் எஞ்சின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் வகையில் டீசல் எஞ்சின்களை முற்றிலுமாக குறைத்து திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் எஞ்சின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பை கிராமத்தில் வரும் 14 தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

0: சூழல் அறிவோம்.
1: குன்மிங் மான்ட்ரில் உலகளாவிய பல்லுயிர் கட்டமைப்பு பிளாஸ்டிக் மாசுபாட்டை 2020 ஒழிக்க வேண்டும் என்று கூறுகிறது. பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது கடற்கரையில் உள்ள குப்பைகளை விட அதிகம். கடல் பிளாஸ்டிக் கழிவுகள் PFAS மற்றும் கன உலோகங்களை சிறிய நன்னீர் ஏரிகள் மற்றும் குளங்களின் நீரில் அபாய அளவை மீறும் அளவில் வெளியிடுகின்றன. பறவைகள் மற்றும் விலங்குகள் இந்த தண்ணீரை குடிக்கின்றன. PFAS என்பது இயற்கை சூழலையும் மனித ஆரோக்கியத்தையும் அச்சுறுத்தும் இரசாயனங்கள். நார்வே நமக்கு வெளிப்புற பொழுதுபோக்கு மற்றும் கற்றலை வழங்கும் அற்புதமான இயற்கை இடங்களுக்கு தாயகமாகும். சுற்றுச்சூழல் சீரழிந்து வருகிறது, இனங்கள் மறைந்து வருகின்றன, மேலும் மக்கள் தொகை கடுமையாக குறைந்து வருகிறது. இவை முற்றிலும் மனித நடவடிக்கைகளின் விளைவாகும். சுற்றுச்சூழல் பிரச்சினை கடுமையானதாக மாறுவதற்கு முன்பு அதை சுற்றுச்சூழல் சவால் என்று அழைக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு இன்னும் செயல்பட வாய்ப்பு உள்ளது. நமது சகாப்தத்தின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவால்களில் ஒன்று பிளாஸ்டிக் மாசுபாடு. கடலிலும் கடற்கரையிலும் சேரும் பிளாஸ்டிக் மறைந்து விடாது. அது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக உடைந்து சுற்றுச்சூழலில் தங்கிவிடும். இது கடல்வாழ் உயிரினங்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் இறுதியில் மனிதர்களாகிய நம்மை அச்சுறுத்துகிறது. இது நாம் தொடர்ந்து தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல, அதை தீர்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 19 மில்லியன் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் ஆறுகள், ஏரிகள் மற்றும் பெருங்கடல்களில் செல்கிறது. இது வரவிருக்கும் பல தசாப்தங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும்.

0: நீர் செல்லும் இடத்தை வைத்து அது எதுவாக உருவாகிறது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் நாம் போடும் பிளாஸ்டிக் என்னவாகிறது என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இடம்பெற்றது சூழல்.

தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1.2 டிகிரி அதிகம். குறைந்தளவு 28.4 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1.8 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.1 டிகிரி அதிகம். குறைந்தளவு 27.3 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.2 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 87%.

சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும்.

0: வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்போது 7 மணி. இந்த நேரத்தில் ரசிக்கலாம் புத்தம் புது காலை. கண்ணில் காணும் உயிர்களை எல்லாம் தன்னுயிராக மதித்து வாழ்வதே ஆன்மநேய ஒருமைப்பாடு ஆகும் என்கிறார் வள்ளலார். கண்ணில் காணும் உயிர்களை எல்லாம் தன்னுயிராக மதித்து வாழ்வதே ஆன்மநேய ஒருமைப்பாடு ஆகும். இந்த இனிய சிந்தனையோடு புத்தம் புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் தரிசு நிலம் தகவல்கள் வழங்குகிறார் வி வள்ளி அவர்கள்.
2: தரிசில்லம் என்பது எந்தவித பயிர்களும் செய்யப்படாமல் முறையான நீர் மற்றும் நில மேலாண்மையின்றி சாகுபடி செய்யப்படாமல் உள்ள நிலத்தை குறிக்கும். இந்த தரிசிலத்தை பற்றி நாம் பேச மிக முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 55 முதல் 60 லட்சம் ஏக்கர் நிலம் தரிசு நிலமாக உள்ளது. போதிய மழை, பராமரிப்பு அல்லது நீர்ப்பாசனம் இல்லாமல் கிடக்கும் நிலம் தரிசாகி விடுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை, மண்வளம் குன்றுதல், தொழிற்சாலை கழிவுகள் கலத்தல், நிலத்தடி நீர் உப்பாக மாறுதல், விவசாயத்தில் நஷ்டம், நகரமயமாதல் ஆகியவை தரிசு நிலத்திற்கான காரணங்கள். இவை வரி விதிக்கக்கூடிய மற்றும் வரி விதிக்கப்படாத தரிசு நிலங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தரிசு நிலங்கள் 3 பிரிக்கப்படுகின்றன. தற்போதைய தரிசு, அதாவது ஓராண்டு அல்லது அதற்கும் குறைவாக சாகுபடி செய்யாமல் விடப்பட்ட நிலங்கள். இதர தரிசு நிலங்கள், 1 முதல் 5 ஆண்டுகள் வரை சாகுபடி செய்யப்படாமல் இருக்கும் நிலங்கள். பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள், அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படாமல் ஆனால் தகுந்த சீரமைப்பு மூலம் விவசாய நிலமாக மாற்றக்கூடிய நிலங்கள். தூத்துக்குடியில் காணப்படும் மணல் தரிசு, வடிகால் இல்லாத நீர் தேங்கும் தரிசு, புதர் மண்டிய தரிசு போன்ற தரிசு நிலங்கள் தமிழ்நாட்டில் காணப்படுகின்றன. இந்த தரிசு நிலத்தால் ஏற்படும் பாதிப்பு, உணவு உற்பத்தி குறையும், நிலத்தடி நீர்மட்டம் குறையும், மண் அரிப்பு ஏற்படும், பல்லுயிர் பெருக்கம் அழியும், புழு பூச்சி இருக்காது, வெப்பம் அதிகரிக்கும். இந்த தரிசு நிலத்தை நாம் மண் பரிசோதனை மூலம் கண்டறியலாம். உப்பின் அளவு 4 மேல் இருந்தால் அது தரிசாகும், தண்ணீர் தேங்காது. மண்புழு இல்லை என்றால் மண்ணில் காற்றோட்டம் இல்லை என்று அர்த்தம். தமிழ்நாட்டில் தரிசு நிலம் அதிக அளவில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் நாகைப்பட்டினத்தின் சில பகுதிகள் உப்பு நீர் புகுந்து தரிசாகி உள்ளன. கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலும் சாயக்கழிவால் தரிசு நிலம் உருவாகியுள்ளது. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் வறட்சியாலும் தரிசு நிலங்கள் மிகுந்துள்ளன. தமிழ்நாடு அரசு பல்வேறு தரிசு நில மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்துகின்றன. இஸ்ரேல் போன்ற நாடுகள் 90% தரிசு நிலத்தை விவசாய நிலமாக மாற்றி உணவு ஏற்றுமதியில் மிகப்பெரிய புரட்சியை செய்துள்ளது. தரிசு நிலத்தில்தான் சூரிய மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது, காற்றாலைகள் அமைக்கப்படுகின்றன. தரிசு நிலத்தை மேம்படுத்தி பசுமையாக்க நிலத்தடி நீரை செறிவூட்டல், சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துதல், குட்டைகள் குளங்கள் வெட்டுதல், மண் வளத்தை மேம்படுத்துதல் மூலம் தடுக்கலாம். குறைந்த அளவு தண்ணீரில் விளையக்கூடிய ஏராளமான பயிர் வகைகளும் மரங்களும் உள்ளன, இவற்றை சாகுபடி செய்யலாம். இஸ்ரோவின் புவன் செயலியில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தரிசு நிலம் உள்ளது என்பதை நாம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பெருகி வரும் மக்கள் தொகையால் எதிர்காலத்தில் நமக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க தரிசு நிலத்தை மேம்படுத்துதல் மிக முக்கியமான ஒன்றாகும். அதிக தண்ணீர் தேவைப்படாத பழம் தரக்கூடிய மரங்களை நடவு செய்யலாம். குறைந்த நீரில் விளையக்கூடிய கம்பு, சோளம்

0: திணை போன்ற தானியங்களை பயிரிடலாம். உணவு உற்பத்தி ஒரு தவிர்க்க முடியாத தேவை, அதனால் மண் வளத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் தரிசு நிலம். தகவல்கள் வழங்கினார் வி. வள்ளி அவர்கள்.
2: எல்லா உயிரையும் தன்னுள் அடக்கும் இந்த பூமியை காப்பதும் ஓர் இறைப்பணிதான்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள். இன்று காலை 8 மணிக்கு இந்த அலைவரிசையில்.

0: 19 காலையில் இனி வருவது.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.

சங்க பாடலில் ஓர் ஆண் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது அறத்தொடு நிற்றல் என்ற ஒரு துறை சார்ந்து சொல்லுவது மரபு. அறத்தொடு நிற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில்தான், இல்லற வாழ்க்கை என்பது அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டிலும் ஓர் அறம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த சங்க இலக்கியத்தினுடைய சாரமாக நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய இளைஞர்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள், நன்றாக பணிக்கு செல்லுகிறார்கள், ஆனாலும் கூட தங்களினுடைய வாழ்க்கையை தேர்வு செய்வதிலே எங்கோ ஒரு சில இடர்பாடுகளை அல்லது அனுபவ முதிர்ச்சியின்மையை நாம் பார்க்கின்றோம். அந்த அனுபவ முதிர்ச்சியின்மையினால் என்ன நடக்கிறது என்று சொன்னால்,

0: ஆனாலும் கூட தங்களினுடைய வாழ்க்கையை தேர்வு செய்வதிலே எங்கோ ஒரு சில இடர்பாடுகளை அல்லது அனுபவ முதிர்ச்சியின்மையை நாம் பார்க்கின்றோம். அந்த அனுபவ முதிர்ச்சியின்மையினால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பெற்றவர்கள் ஒருபுறம் தங்களுடைய குழந்தையை நினைத்து கலங்குகிறார்கள், ஆனால் இந்த இளைய தலைமுறை எனக்கான வாழ்க்கை, எனக்கு உரிமை இருக்கிறது, நான் என்னுடைய வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்ளுகிறேன் என்று முடிவெடுக்கிறார்கள். சட்ட அடிப்படையில் நாம் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அந்த வயதுக்கு உட்பட்டு வரும் பொழுது காதலிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த உரிமையின் அடிப்படையில் ஓர் ஆண் ஒரு பெண்ணோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது பெற்ற தாயை விட வளர்த்த தாய்க்கு, ஐயோ நம்மளுடைய பெண் இவ்வளவு நாள் நம்மோடு இருந்தால் இப்போ இல்லையே என்ற ஒரு ஏக்கம் வரும். அப்பொழுது அந்த தாய் அந்த பெண்ணை தேடி வழிநெடுக அப்படி பார்த்து செல்லுவது வழக்கம். அப்படி பார்த்து செல்லக்கூடிய ஒரு தாயினுடைய மனம் எப்படி இருக்கும் என்பதைத்தான் சங்க பாடல் சொல்லுகிறது. காலே பறித்தப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாள் இழந்தனவே, அகலிரும் விசும்பின் மீனினும் பலரே மன்ற இவ்வுலகத்து பிறரே என்று குறுந்தொகை பாடல் சொல்லுகிறது. காலே பறித்தப்பினவே என்றால், அந்த தாய் தன்னுடைய மகள் நேற்று வரையில் தன்னுடைய வீட்டில் இருந்திருக்கிறாள், இன்றைக்கு காணோம், அவளை தேடி செல்லக்கூடிய அந்த இயல்பான ஒரு பதட்டமான ஒரு மனநிலையில் நடந்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய கால்கள் பின்னுகின்றன, அந்த நடை சோர்வினால் கால்கள் பின்னுகின்றன. வெறுன அந்த பெண்மணி நடந்து போகவில்லை, எதிரே வரக்கூடிய எல்லோரையும் அவள் பார்த்து கொண்டே செல்லுகிறாள். அப்படி பார்த்து செல்லும் பொழுது கண்கள் பூத்து போயிருக்கின்றன என்று சொல்லுவார்கள். இது பார்க்குற ஜோடியெல்லாம் நம்ம பொண்ணு அந்த பையனோட போகிறாங்களோ அப்படி பார்க்குற ஒரு பார்வை. கண்ணை நோக்கி நோக்கி வாள் இழந்தனவே, அந்த ஒளி இழந்து போகிறத இந்த பாடல் சுட்டி காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, அகலிரு விசும்பின் மீனினும் பலரே மன்ற இவ்வுலகத்து பிறரே, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நட்சத்திரங்களைப் போல எதிரே வருபவர்கள் கூட்டம் கூட்டமாக ஜோடி ஜோடியாக வருகிறார்கள், ஆனாலும் என்னுடைய குழந்தையை காணவில்லை என்ற அந்த பரிதவிப்பு, ஒரு தாயினுடைய பரிதவிப்பை சொல்லக்கூடிய ஒரு பாடல். என்னதான் வயது வந்து அவள் காதலிக்க உரிமை இருந்தாலும் கூட பெற்றோருடைய மனம் என்பது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கத்திற்கு ஏற்றவாறு இருக்கிறது என்பதை மிகுந்த யதார்த்தத்தோடு இந்த குறுந்தொகை பாடல் எடுத்து காட்டுகிறது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
3: எலுமிச்சம்பழம் வந்து சளி போன்ற தொல்லைகளுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்கிறோம். பிறந்த குழந்தைகள், 10 நாள் குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் முதியோர்கள் வரை எல்லாருமே எலுமிச்சம்பழ சாறையை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது நோய் எதிர்ப்பு தன்மையை கூட்டக்கூடியதாக இருக்குது. விட்டமின் சி அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னா, இப்போ நம்ம சமீப காலங்கள் மருத்துவ அறிக்கைகள் பூராமல் என்ன சொல்லுது அப்படின்னா, எலுமிச்சம்பழம் சி விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கூடுமானவரை நம்ம எலுமிச்சம்பழத்தினுடைய சாறை வாரத்தில் 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ இல்லை தேவையான போது வாரத்தில் முழுவதுமாகவோ ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கூட எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது எலுமிச்சம்பழ சாறில் கிடைக்கக்கூடிய நன்மையை நமக்கு கிடைக்க செய்யும் என்பதை நம்ம இந்த இடத்துல உறுதியாக எடுத்துக்கலாம். இதில் வயது வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நாள் குழந்தையிலிருந்து எவ்வளோ வயது முதியவராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு அதனால் தொல்லைகள் இருக்கு, சின்ன சின்ன தொல்லைகள், மாறுபட்ட தொல்லைகள் இருக்கும். ஆனால் அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற போது நோய் எதிர்ப்பு தன்மை உங்கள் உடலுக்கு கிடைக்கிற போது மிக சிகந்த ஒரு ஆரோக்கியம் உங்கள் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம்.
2: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
4: ஆகாஷ்வாணி நேரம் இப்போது 7:14:55. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்திரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடையவுள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமில் இருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறை தீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதாவில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தாலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுரு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தாலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும்

0: திரு மாணிக் சாஹா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலை பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதே நிலை சத்தீஸ்கட் மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரகண்ட், தெலங்கானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே 1வது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை

0: கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25:15. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புதிகாலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு. ஆரோக்கிய வாழ்விற்கு சொத்தை பல்லை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: சி, ஒரு சொத்தப்பல்லை வந்து மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து அது அதோட அளவை பொறுத்து இருக்கு. ஒரு சொத்தை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை அந்த பல்லு வந்து சொத்தை வரத்துக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடவாப்பல்ல சொத்தை வருது அப்படின்னா வந்து நம்ம பிட்டன் ஃபிஷர் சீலன்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பல்லை பார்த்தீங்கன்னா அந்த கடிக்கிற சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு குழியும் மேடுமாக இருக்கும், அதை தான் பிட்டன் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. ஒரு பாதை மாதிரி குழி இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ இந்த மேடு பள்ளம் தாண்டி அந்த குழி இருக்கிற டீப்பர் போர்ஷனோட டயாமீட்டரும் ப்ரெஷ்ஷோட டயாமீட்டரும் வந்து வேற வேறையாக இருக்கும். ப்ரெஷ்ஷோட டயாமீட்டர் வந்து பெருசாக இருக்கும் அந்த பல்லில் இருக்கிற அந்த குழியை கம்பேர் பண்ணும் போது. ஸோ என்ன ஆகும்னா அந்த குழியோட ஒரு அளவு வரைக்கும் தான் ப்ரெஷ்ஷோட பிரிசில்ஸ் வந்து போய் கிளீன் பண்ணும். அதுக்கு அடியில் இருக்கிற அந்த குழியில் வந்து டீப்பர் போர்ஷன் ஆஃப் த குழியில் வந்து உங்களுக்கு சாப்பாடு மாட்டிக்கிட்டே இருக்கும். இந்த சாப்பாடு வந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா அந்த பிட்டன் ஃபிஷர் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆசிட் மாதிரி போட்டால் அது வந்து கொஞ்சம் ரஃபன் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து அந்த சீலண்ட்டுங்கிற சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோ ஆகிற ஒரு மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து மேலே போட்டுருவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஆழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அங்கெல்லாம் போய் அது வந்து சீல் ஆகிடும். உடனே வந்து நம்ம வந்து லைட் கியூர் பண்ணிவிடுவோம். லைட் அடித்த உடனே அது வந்து ஹார்டன் ஆகிடும். ஸோ உள்ளே போய் மாட்டிட்டு அது உடனே ஹார்டன் ஆகுதுனால அது கொஞ்சம் ரிட்டன்டிவாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பல்லோட பைட்டிங் சர்ஃபேஸ் வந்து செல்ஃப் கிளென்சிபிள் ஆகிடும். அதாவது நம்ம நாக்கு வச்சு தள்ளினாலே சாப்பாடு எதுவும் தங்காத மாதிரியும், நார்மலாக ப்ரெஷ் பண்ணாலே இருக்காத மாதிரியும், இல்லை வாய் கொப்பளிச்சாலே சாப்பாடு எதுவும் பல்லில் தங்காத மாதிரியும் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம டிகே ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று, செகண்ட் வந்து டிகே வந்து ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் தான் இருக்குது, அது வந்து அடைக்கிற மாதிரி இருக்குன்னா நார்மல் ஃபில்லிங், டென்டல் ஃபில்லிங் பண்ணி அந்த சொத்தையை வந்து அடைச்சிடலாம். இல்லை இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மல்டி சர்ஃபேஸாக இருக்குது, நிறைய இடத்துல சின்ன சின்னதாக இருக்குன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ரௌன் இல்லை பல்லு கலரில் க்ரௌன் வந்து ப்ரிவென்டிவாக பண்ணிக்கலாம். அதாவது பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாத மாதிரி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று, ஓரளவுக்கு அந்த டென்ட்டினை தாண்டி உள்ள பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டமும் நரம்பும் இருக்கிற இடம் தான் அந்த பல்ப்புன்னு சொல்லுவாங்க ஒரு பல்லில். ஸோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொத்தை வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் பரவிடுச்சு, எனாமல் டென்டின்லேருந்து பரவிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பல்பாட்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது அந்த பல்லோட மேல் போர்ஷன், அதாவது க்ரௌன் போர்ஷன் ரூட் போர்ஷன் ரெண்டு இருக்குது. ரூட் தான் வந்து ஈருக்குள்ளே இருக்கும், க்ரௌன் போர்ஷன் வாய்க்கு வெளியே தெரிகிறது. அந்த க்ரௌன் போர்ஷன் வரைக்கும் இருக்கிற அந்த நரம்பை வந்து நம்ம வந்து ஆம்புடேட் பண்ணிடுவோம், கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு மெடிசன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபில்லிங் வச்சுட்டு அது க்ரௌன் தேவைப்பட்ட க்ரௌன் இல்லைனா இல்லை, அது சொத்தை எவ்வளோ எக்ஸ்டென்ட் இருக்குன்னு பொறுத்து பண்ணுவோம். அதையும் தாண்டி ரொம்ப டீப்பாக போயிடுச்சு, வேறு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு, இல்லை வேருக்கு நுனியில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை சீவு வடிஞ்சிட்ருக்கு அப்படின்னா பல்பெக்டமின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரில் வந்து ஃபுல்லாக நரம்புலேருந்து எல்லாமே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை ஃபுல்லாகவே வந்து டிப்ரைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மெடிசன் வச்சுட்டு சீல் பண்ணிவிடுவோம். ஸோ பல்லு வந்து நார்மலாக எப்படி கரைஞ்சி விழுந்துருமோ அதே மாதிரி கரைஞ்சி விழுந்துடும். இதே வந்து ஒரு அடல்ட் பேஷண்ட் வராங்க, ஒரு பெர்மனன்ட் டூத்தாக இருக்குன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பண்ணி பல்லை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டிகேவோட எக்ஸ்டென்ட்டை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்டோட ஆப்ஷன் வந்து டிஃபர் ஆகும்.
0: இதுவரை சொத்தை பல்லை எவ்வாறு சரி செய்யலாம் என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்தார், சார் மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம், இதை படித்து பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு

0: அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கங்க, கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போ நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும்? உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது, சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு. அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டிங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்குறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும்? எப்படியோ உங்களுக்குள்ளே ஒரு சமரசம் ஆனால் சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா, டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை, 32 வருஷம் அப்படின்னாங்களாம்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். வார்த்தைகளில் இதம் இருந்தால் வாதங்கள் குறையும், இப்படி பாடலும் பிறக்கும். ராதேவூன்.

0: பி சுசீலா பாடியிருந்த அந்த பாடலின் படம் ஜனனி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: புது காலையில் எடுத்து ரசிக்கலாம் பல்ராம் பாடியிருக்கும் பாடல் மொழி இந்த படத்திலிருந்து.

0: நகர் வளம். சென்னையில் எல்நினோ தாக்கம்.
1: இயற்கை மாற்றங்களை நாம் தடுக்க முடியாது, ஆனால் அதன் பாதிப்புகளை தடுக்கவும் எதிர்கொள்ளவும் முடியும். இதற்கு சிறந்த உதாரணமாக சென்னையில் ஏற்படும் பருவநிலை மாற்றங்களையும் எல்நினோவின் தாக்கத்தையும் குறிப்பிடலாம். எல்நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் நீரின் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஒரு பருவநிலை நிகழ்வு. இது உலகின் பல பகுதிகளிலும் மழை மற்றும் வெப்பநிலை முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. தமிழ்நாட்டிலும் குறிப்பாக சென்னையிலும் இதன் மறைமுகமான தாக்கங்கள் உணரப்படலாம். தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை எப்படி சமாளிப்பது என பரிந்துரைகள் வழங்க வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்தது. அக்குழுவின் முக்கிய பரிந்துரைகள் என்ன தெரியுமா? எல்நினோ தாக்கம் காரணமாக நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக கனமழை பெய்யலாம். இதனால் சில மாவட்டங்களில் நகர்ப்புற வெள்ளம், ஆற்று வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக மழை பெய்தால் அதை சமாளிக்கும் வகையில் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். வடகிழக்கு பருவகாலம் முடிந்த பின்பு 2027 கோடைக்காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்க வாய்ப்புள்ளது. இதனால் வறட்சி ஏற்படும். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் வெப்பம் வறட்சியை தாங்கும் பயிர் ரகங்களை சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டும். வெப்ப அலை ஏற்படக்கூடிய பகுதிகளில் அதை தாங்கும் வகையில் கட்டிடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வரும் 2027 கடும் வெப்பம் நிலவும் நாட்களில் பள்ளிகளின் வேலை நேரத்தை மாற்றி அமைப்பது, சீருடை மாற்றங்கள் செய்வது, வெளிப்புற விளையாட்டுகளை கட்டுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம். கடந்த காலங்களில் பெய்த அதிகபட்ச மழை அளவுகள், பதிவான வெப்ப அளவுகள் அடிப்படையில் சமாளிப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரை எல்நினோ ஆண்டுகளில் மழைப்பொழிவில் மாற்றம், வறட்சி நிலை, குடிநீர் பற்றாக்குறை மற்றும் அதிக வெப்பநிலை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழையின் அளவு மற்றும் பரவலில் ஏற்படும் மாறுபாடுகள் சென்னையின் வெள்ள அபாயத்தையும் நீர்வள மேலாண்மையையும் சவாலுக்கு உள்ளாக்குகின்றன. இதனை எதிர்கொள்ள தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. மழைநீர் வடிகால்களை தூர்வாருதல், மழைநீர் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், நீர்நிலைகளை பராமரித்தல், குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் கனமழை மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள், மீட்பு குழுக்கள், நிவாரண முகாம்கள், அவசரகால உதவி மற்றும் தாழ்வான பகுதிகளில் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் அரசு மட்டும் செயல்பட்டால் போதாது, சென்னை மக்களாகிய நமது பொறுப்பும் மிக அதிகம். குப்பைகளை கால்வாய்களில் போடாமல் இருப்பது, மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிப்பது, நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, மரங்களை பாதுகாப்பது போன்ற சிறிய செயல்கள் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே எல்நினோ போன்ற உலகளாவிய பருவநிலை நிகழ்வுகளை நாம் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள தேவையான திட்டமிடல், முன்னெச்சரிக்கை, அறிவியல் அணுகுமுறை மற்றும் மக்கள் ஒத்துழைப்பு மூலம் சென்னையை மேலும் பாதுகாப்பான நகரமாக மாற்ற முடியும். இயற்கையை வெல்ல வேண்டியதில்லை, இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்வதே நமது வெற்றி.
0: சென்னையில் எல்நினோ தாக்கம். எழுதியவர் எம் உத்ரா, வாசித்தவர் விஜய்.
2: நீங்களும் எங்களோடு இணைஞ்சு

0: நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நதியை வாழ்த்த சொற்களை தேடலாம்.
1: நதியில் ஓட நீரை தேட இயலுமா? மேலும் தகவல்களோடு மடல் மாணிக்கம். இப்போது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: அன்புள்ள ரமேஷ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
1: நலம் நலமறிய ஆவல். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, ஒவ்வொன்றும் முக்கியமானது தான். ஆனால் அடுத்த ஒரு போர், உலகப்போர் நடக்காது, நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா அது தண்ணீருக்காகத்தான் நடைபெறும்னு நீரியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நம்ம உடம்பில் இருக்கும் ரத்தத்தில் 92% தண்ணீர். உடம்பில் நீரின் அளவு குறைந்தால் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால் தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருந்தால் மூச்சுக்குழாய் வறட்சி அடைந்து இறுக்கமடையும், சுருங்கி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். சில நேரங்களில் உடல் வறட்சியால் ஒவ்வாமை கூட வரலாம். உடம்பில் தண்ணி அளவு குறைஞ்சதுன்னா செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் ஏற்படக்கூடும். நம்ம உடம்பில் போதிய அளவு தண்ணி இல்லைன்னா ரத்தம் அடர்த்தியாகி உயர் இரத்த அழுத்தம், ஹை பிபி, இதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு.
0: சர்வராஜன்பேட்டை ரமேஷ் ஐயா,
1: தண்ணி தானேன்னு சாதாரணமாக நினைக்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள், சிரமங்கள் உண்டாகுது பார்த்தீங்களா? வெறும் தண்ணினால, அதுவே இன்னொரு தண்ணி, எல்லாரும் சொல்கிற தண்ணி அதுன்னா இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் தினமும் ஒரு 2.5 to 3 liters H2O தண்ணியை தவறாமல் குடிக்கணும் ஒவ்வொருவரும். அதிகாலை வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தா குடல் சுத்தமாகும். தண்ணி குடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் மலம் வெளியேறும். தினமும் தவறாமல் மல ஜலம் கழித்தாலே உடம்பில் உள்ள முடுக்குகளில் தங்கியுள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றிடலாம். சிலருக்கு, ஏன் பலருக்கும், தலைவலி அடிக்கடி ஏற்படும். தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பில் தண்ணீரின் அளவு அதிகரித்து தலைவலி குறையும். நம்ம உடம்புக்கே தண்ணீர் இந்த அளவுக்கு தேவைப்படுது. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தண்ணியை அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருக்கணும். விடிகாலையில் தண்ணி குடித்தா உடல் உள்ளுறுப்புகள் சுறுசுறுப்படையும்.
0: ரமேஷ் ஐயா,
1: உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன் அருந்தும் 1 glass தண்ணீரால் ஜீரணம் அதிகரிக்கும். குளிப்பதற்கு முன் அருந்தும் 1 glass தண்ணீரால் தாழ்வு இரத்த அழுத்தம், லோ பிபி ஏற்படக்கூடும். இரவு தூங்கும் முன் அருந்தும் 1 glass தண்ணீரால் மாரடைப்பிலிருந்து தப்பலாம். இவ்வளவு ஆராய்ச்சிகள் நமது உடல் குடிநீர் குறித்து செய்திருக்காங்க. இதே போல பயிருக்கு நீர்ப்பாசனம் பற்றியும் நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. தன் தண்ணீரா பாசனம் செய்கிறது, நீர் சிக்கனம் தேவைங்கிறதுனால நுண்ணீர் பாசன முறை, சொட்டு நீர், தெளிப்பு நீர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வாட்டர் கன் வந்துடுச்சு. வறட்சி காலங்களில் வெறுமனே தண்ணியை பயிர் மேலே தெளிப்பான் கொண்டு தெளித்தாலே நல்ல பலன் உண்டாகும். நெல்லுக்கு இப்போது காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகத்தை பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் ஆற்றுல குளத்தில் தண்ணி நிறைய இருக்குது, அங்கங்கே மழையும் பெய்துக்கிட்டு இருக்கு. தண்ணி இருக்கிறதுனால அதிகமாக பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை, அளந்து தான் பாய்ச்சணும். பயிர் சாகுபடியில் நீர் சிக்கனத்தை கடைபிடிப்போம். நம்ம உடம்புக்கு நீர் சிக்கனம் வேண்டாமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கினார் பி சரவணன் அவர்கள்.

0: நேர்களே, உங்களின் நினைவிற்காக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை. இதில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலன்,
0: கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
0: இன்று காலை 9 மணிக்கு.

வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள்.

அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் என்னும் கருணை கடல் எல்லா உயிர்களின் பாதுகாவலர். 5/10/1823 சுபான ஆண்டு புரட்டாசி திங்கள் 21 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 அவதரித்தார். பெற்றோர்கள் வள்ளலாருக்கு ராமலிங்கம் என பெயரிட்டனர். வள்ளல் பெருமான் பிள்ளையாக பெரும் பேறு பெற்றவர்கள் ராமையா பிள்ளை, சின்னம்மை என்ற அறம் சார்ந்த தம்பதியாவர். வள்ளலாருடன் உடன் பிறந்தவர்கள் சபாபதி, பரசுராமன் மற்றும் உண்ணாமலை சுந்தராம்பாள் என்ற சகோதர சகோதரிகள் ஆவர். வள்ளலாரின் தந்தை ராமையா பிள்ளை மருதூரின் கிராம கணக்கர். பிள்ளைகளை கூட்டி பாடம் சொல்லும் கணக்காயராகவும் விளங்கினார். வள்ளலார் பிறந்த 5வது மாதம் ராமையா பிள்ளை மனைவி மக்களுடன் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு வந்தனர். வள்ளலார் 8 குழந்தையாக இருக்கும் போதே தந்தை ராமையா பிள்ளை காலமானார். தாயார் சின்னம்மையார் பிள்ளைகளை அழைத்தி கொண்டு தாம் பிறந்த ஊரான சென்னை பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்னக்காவனம் சென்றார். சில காலத்திற்கு பிறகு மூத்த பிள்ளை சபாபதி அவர்கள் புராண சொற்பொழிவு ஆற்றுதலில் வல்லவராக விளங்கியமையால் சென்னையில் குடும்பம் நடத்தி வந்தனர். அது முதல் வள்ளலாருக்கு சிறுவயது முதல் 35 வரை சென்னையில் வாழ்ந்தார். சென்னையில் வாழ்ந்த காலத்தில் திருவொற்றியூர், கந்தகோட்டம் மற்றும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனின் அருளை பெற்றார். சென்னை வாழ்வு என்பது ஆரவாரமாக இருப்பதால் அமைதியான நிலையை தேடி சிதம்பரம் நடராஜரிடம் வந்தடைந்தார். அங்கிருந்து கருங்குடி மணியக்காரர் திருவேங்கட ரெட்டியார் மூலம் அவர் வேண்டுதலுக்கு இணங்க 9 தங்கி முதல் 4 திருமுறைகளை எழுதினார். தண்ணீரில் விளக்கெரித்த அற்புதம் நடந்த இடம் கருங்குடி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்ற குறள் பசிப்பிணியை போக்குதல் பற்றி கூறுகிறது. இந்த திருக்குறளானது ஒரு ஏழையின் பசியை பற்றியும் அந்த ஏழையின் பசியை போக்கக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கும் அற்புதமான பிரதிபலனையும் குறிக்கிறது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற திருக்குறளானது உயிர் கொல்லாமையை பற்றி கூறுகிறது. மேலும் அறம் சார்ந்த குறளின்படி தானும் வாழ்ந்து பிறரையும் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பியவர். வள்ளலார் உயிர்களின் பால் வைத்துள்ள கருணையை இந்த திருவுருப்பாவின் மூலமாக நாம் அறியலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியறாத இறந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூரை கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்று கூறுகிறார். மேலும் மண் உலகத்திலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்ற அற்பா மூலம் நாம் உணரலாம். திருக்குறள்கள், திருவுருப்பாக்கள் இவற்றின் செயல் வடிவம்தான் வடலூரில் வள்ளல் பெருமானால் 1865 ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. 1867 ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை ஏற்படுத்தப்பட்டு ஏழைகளின் பசியை இன்று வரை போக்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் 1872 ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்பது ஏற்படுத்தப்பட்டு மூன்றும் வள்ளல் பெருமானால் மிக சிறப்பாக இன்றளவில் நடைபெற்று வருகிறது. சங்கம் என்பது அனைவரும் ஒன்று கூடி ஜீவகாருண்ய பணியை செய்வதற்கும் ஞான சபையில் நாம் இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. தர்மச்சாலை என்பது ஏழைகளின் பசிப்பிணியை போக்கி அவர்களை நலமோடு வாழச் செய்வது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படும் போது 35 வகையான அவஸ்தைகள் உடலில் ஏற்படும் என்று வள்ளலார் வரிசைப்படுத்துகின்றார். ஆகவே மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் பசியை போக்குவது நமது தலையாய கடமையாகும். மேலும் வள்ளலார் ஆடம்பரம் இல்லாமல் எளிய முறையில் வெண்மையான ஆடை உடுத்தி எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு மனித கடவுள். பொதுவாக துறவிகள் அடுப்பை

ஊட்ட மாட்டார்கள், காவி உடை அணிந்திருப்பார்கள். ஆனால் நமது வள்ளலார் வெள்ளாடை உடுத்தி அணைய அடுப்பை ஏற்றி வைத்து ஏழைகளின் பசிப்பிணியை என்னாலும் போக்குபவர். அதனால்தான் வள்ளலார் ஒரு புரட்சி துறவி என்று அழைக்கப்படுகின்றார். வள்ளலார் பிறந்த நாள் தனிப்பெரும் கருணை நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். மேலும் பெண் உரிமையை பற்றியும் முதியோர் கல்வியை பற்றியும் சாதி மத இன வேறுபாடுகளை கண்டித்தும் பல முற்போக்கான சிந்தனைகளை மனித மனங்களில் ஆழமாக வேரூன்ற காரணமாக இருந்த புனிதர் வள்ளலார். வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எளிமையாக நாம் கண்டுகொள்ளலாம். கடவுள் ஒருவரே, அவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. சிறு தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது. மாமிசம் என்னும் புலால் உண்ணக்கூடாது. சாதி மத இன மொழி வேறுபாடு வேண்டாம். எவ்வுயிரையும் தம்முயிராக எண்ணுதல் வேண்டும். ஆண்மனேய ஒருமைப்பாட்டை கடைபிடித்து ஒழுகுதல் வேண்டும். ஜீவகாருண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோல். புராண சாத்திரங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம். இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும். கருமாதி திதி போன்ற சடங்குகளை தவிர்த்திடுதல் வேண்டும். எதிலும் புதுமையும் பொதுநோக்கும் வேண்டும் போன்ற முற்போக்கான கொள்கைகளுக்கு சொந்தக்காரர் வள்ளலார். நூலாசிரியர், உரையாசிரியர், போதகாசிரியர், ஞானாசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர், பத்திரிகை ஆசிரியர் போன்ற பன்முக ஆற்றல் கொண்டதனால் சித்த மருத்துவராகவும் அருட்கவிஞராகவும் இவை அத்தனைக்கு மேலாக அருட்பெருஞ்சோதியாகவே விளங்கியவர். மேலும் வள்ளலார் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை இன்றளவும் ஆயிரக்கணக்கான ஏழைகளின் பசியை போக்கி வருகின்றது. இதை அற்புதமான எடுத்துக்காட்டாக கொண்டு உலகின் பல்வேறு இடங்களில் பசிப்பிணியை போக்கக்கூடிய அற்புத நிகழ்வை சன்மார்க்க அன்பர்கள் நிகழ்த்தி கொண்டுள்ளார்கள். ஒரு மனிதனுடைய பசியை போக்க வேண்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எந்த முயற்சியாவது செய்து நீக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாமெல்லாம் வாழ வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய விருப்பம். மேலும் வள்ளல் பெருமான் எந்த உயிருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். வள்ளலார் கூறிய நித்திய ஒழுக்கம் எனப்படுவது மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக எளிமையாகவும் அழகாகவும் கூறுகிறது. இந்த விதிகளை பின்பற்றினால் மனிதன் மிக சிறப்பாக சமூகத்தில் சிறந்த புண்ணியராக வாழலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த அரிய மனித பிறப்பு என்பது நமக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இந்த பிறப்பிலேயே நாம் புண்ணிய செயல்களை செய்து நமக்கு அடுத்து வரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தால் உலகின் எந்த ஒரு இடத்திலும் சண்டையோ சச்சரவோ அதனால் ஏற்படும் துன்பங்களோ வராது. அது வள்ளலார் நமக்கு உணர்த்திய அற்புதமான வாழ்க்கை பாடம். வள்ளலார் தனது 9 வயதில் அருளிய தெய்வமணி மாலை என்ற அருட்பா தொகுப்பில் இறைவனிடம் நமக்கு எவ்வளவு அற்புதமான மனம் வேண்டும் என்பதை ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்ற அருட்பாவில் மிக அழகாக வேண்டுகின்றார். மேலும் வள்ளலார் எழுதிய 6 திருமுறைகளிலும் மற்றும் அருட்பெருஞ்சோதி அகவலிலும் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி கூறுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம். உலகினில் உயிர்களுக்கு ஊறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விலக்குக, மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை என்பது அகவலின் முடிவான வரிகள். மேலும் மனிதர்களாகிய நாம் இந்த பிறப்பில் காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை போன்ற 7 வகை எதிரிகளும் இவர்களுக்கு உறவானவர்களும் நம்மை பற்றாமல் இருக்க வேண்டும் என அருட்பாவில் பாடி நமது வாழ்வியலை அற்புதமாக மேம்படுத்துகின்றார். வடலூர் பார்வதிபுரத்தில் வள்ளலார் தொற்றுவிட்ட தர்மச்சாலையில் வள்ளலார் கைப்பட ஒரே இரவில் 1596 வரிகளில் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலையும், பசிப்பிணியை போக்க வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பையும், வள்ளலார் ஏற்றிய தீபத்தையும், வள்ளலார் உருவாக்கிய ஞானசபையையும், அதில் 7 திரைகளை நீக்கிய பின்பு ஜோதி தரிசனத்தையும் காணும் பொன்னான வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பிறவி பயன். அன்பினால் எதையும் சாதிக்கலாம் என்ற அற்புதமான கருத்தின் அடிப்படையில் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பனும் கரத்தமரமுதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே, அன்பு எனும் அருட்பா ஒளி விளக்கை வள்ளலார் நமக்கு வழங்கியுள்ளார். வள்ளலார் இந்த பூமியில் தோன்றியது எதற்காக என்பதை இந்த அருட்பாவில் விளக்குகின்றார். அகத்தே கருத்து புறத்தே ஒழித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்திருக்கின்றே என இறைவன் இந்த உகத்தே வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை உலகில் பிறந்த அனைவரும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஜீவகாருண்ய பாதையில் அனைவரும் செல்ல வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய தீர்க்கமான முடிவு. மேலும் அங்கே கடவுளை ஆராதிக்க தீப வழிபாடு நடைபெறுகிறது. கடவுள்

எந்த வடிவத்தில் இருந்தாலும் உயிர் பலி கூடாது என்பது உண்மை. தீபோலியில் தான் அறுப்பறிஞ்சு ஆண்டவர் விளங்குகிறார் என்பதும் உண்மை. ஜீவகாரண்ய கோட்பாடுகளை தனது வாழ்வில் கடைபிடித்து எடுத்துக்காட்டாக விளங்கியதால் வள்ளலார் 31/1874 வெள்ளிக்கிழமை 12 மணியளவில் இரவு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடன் இரண்டரை கலந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார். இன்றும் நம்முடன் ஒளிவடிவில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி வருகின்றார். மேலும் 2/2/1867 தர்மசாலை மற்றும் ஞானசபை அமைக்க

ஒளிவடிவில் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி வருகின்றார். மேலும் 2/2/1867 அன்று தர்மசாலை மற்றும் ஞானசபை அமைக்க வள்ளலாருக்கு அவ்வூர் மக்களால் தானம் அளிக்கப்பட்டது. அந்த மக்களால் குடியேற்றப்படுகிறது. ஆகவே வள்ளலார் காட்டிய பாதையில், ஜீவகாருண்ய பாதையில் சென்றால் நம் வாழ்வு மேம்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.

இதுவரை வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் வடலூர் ஆர். சிவகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் காலை செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with Swiss President Guy Parmelin in New Delhi today. Union Minister

0: கோலங்கள் படத்திற்காக சித்ரா பாடியிருந்த பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்,
1: எல்நினோ போன்ற இயற்கை மாற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது, எனினும் முறையான திட்டமிடல் மற்றும் முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் மூலம் அதன் தாக்கத்திலிருந்து கால்நடைகளையும் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும்.
0: எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் ப. தேவேந்திரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் இப்போது 8:47. நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம். இனி வருவது ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல் முறை மாமன். இந்த படத்திலிருந்து

0: திரைகாணத்தில் நிறைவாக ஒழித்த அந்த பாடலை பாடியிருந்தார் சித்ரா. பாடலின் படம் சீவலப்பேரி பாண்டி.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண்பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சத்குரு கஜாசிய வாணி என தொடங்கும் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சங்கரம் அபிராமி மனோகரம், மனோகரி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி

நேரம் இப்போது 9:26:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கல்யாணி ராகத்தில் சுந்தரினி திவ்யரூபமுனு, தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக தந்தை தாயும் நீ என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து அங்கை குடும்பலர் தாயுமானவர் பாடல், ராகமாலிகை ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஜப்பானில் நடைபெற்ற 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. இந்நிகழ்ச்சி நேற்று எமது டெல்லி நிலையம் ஒலிபரப்பியதின் ஒலிப்பதிவு.

0: நேரம் 10:32. முத்துச்சிதறலில் தொடர்ந்து அனுபமா கே கே பாடிய பாடல் படம் விஐபி.
1: ஏ செங்காட்டுல முயலொன்னு கூச்செங்காட்டுது புதுசு.

0: விடுகதை திரைப்படத்தின் பாடல் பாடியவர்கள் சித்ரா கிருஷ்ணராஜ்.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

10:45 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறலில் தொடர்ந்து கமல்ஹாசன் ஸ்வர்ணலதா பவதாரணி பாடியுள்ள பாடல் படம் உல்லாசம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கவிருக்கும் பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருப்பது.
1: இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒன்ன நினைச்சு பாட்டு படிச்சேன் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்,
1: எல்நினோ போன்ற இயற்கை மாற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது, எனினும் முறையான திட்டமிடல் மற்றும் முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் மூலம் அதன் தாக்கத்திலிருந்து கால்நடைகளையும் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும்.
0: எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் ப. தேவேந்திரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தென் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சத்ரியன் திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் மண் வாசனை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 12:30 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. சமையல் கலை வல்லுநர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இன்று இடம்பெறுகிறது. உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம். கற்பிப்பவர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். மாணவர் ஹிரல் ஷா. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் 9:00 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. 7, 8, 5 ஆகிய நேரங்களில் திரைகானம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, உழவர் உலகம். 7:30 கால்நடை வளர்ப்பும் எல் நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சி முதல் பகுதி. எல் நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி தேவேந்திரன்

0: அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 தேவி கடாட்சம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். தேவி கடாட்சம் இசை பேருரை 9:30.
1: அது உன் கருணா கடாட்சத்தால மட்டுமே பேசவே வராதவன கவிதையே பாடி வைக்க பாட வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த கருணா கடாட்சம் போரும். அதனால தானே மன்மத்தனுக்கு, மன்மத்தனுக்கும் அதே மாதிரிதான், மன்மத்தனுக்கோ பானங்களே புஷ்பத்தால.
0: ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்திய இசை பேருரை தேவி கடாக்ஷம் கேட்கலாம் 9:30. மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.
2: ஹாய் கலை, எப்படி இருக்க?
3: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா.
2: என்ன சாப்பிடுற?
3: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
2: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
3: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
2: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
3: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு.
2: அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
3: அப்படியா? சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
2: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள் காய்கள் பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
3: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
0: திங்கள் முதல் வெளிவரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. இன்று தேசிய இரத்த தான தினத்தை ஒட்டி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இன்று பிற்பகல் 3:02. டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்கள் வழங்கும் நேர்முகம் இன்று ஒலிபரப்பாக உள்ளது. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is holding bilateral discussions with Swiss President Guy Parmelin in New Delhi. During the talks, they will review progress in bilateral cooperation across a wide range of areas, including trade and investment, science, technology and innovation, mobility, culture and people-to-people contact. The leaders will also exchange views on regional and global developments, including cooperation in multilateral fora. President Parmelin arrived in New Delhi this morning on a 3-day state visit to India, accompanied by a high-level delegation comprising senior officials and business leaders. The visiting dignitary was accorded a ceremonial welcome at the forecourt of Rashtrapati Bhavan. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi welcomed the Swiss president. He was given a tri-services guard of honour. Talking to reporters after the ceremonial welcome, Mr. Parmelin said the visit is an excellent opportunity to emphasize the importance that both Switzerland and India attach to this relationship.
5: The visit is an excellent opportunity to emphasize the importance that both Switzerland and India attach to this relationship. The relationship between our two countries is built on shared democratic values as well as on trust and mutual respect. My visit is a stepping stone towards a further growth, deepening and strengthening of our close, broad and long-standing partnership.
4: Union Finance Minister Nirmala Sitharaman has said the US-India trade deal negotiations are still ongoing and are yet to be finalized. Speaking at the Munich leaders' meeting in New Delhi today, Ms. Sitharaman said both sides have reached a plateau. She described the agreement under discussion as a hard and rigorously negotiated one. The minister said the trade balance is very much in India's favour. She said that negotiations used to be the only platform through which countries could highlight their discrepancies.
6: It's been a hard and very rigorously negotiated agreement. The agreements negotiated.

0: இதுவரை சங்கீத சாரலில் வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே பி சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமலர் நிகழ்ச்சியில் 1:10 எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் புதுதில்லி வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். இன்று மாலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மியூனிக் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் இந்தியாவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வர்த்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 25% இதில் அடங்கும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியில் 1,70,00,000 பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் புதிய நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் குழு கூட்டத்திற்கு முன்பாகவே அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர்

0: தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குருநானக் தேவ் உண்மை, மனிதநேயம், அன்பு போன்றவற்றை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும், சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 முதல் 6 வரை நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடியும் வரை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் மக்கள் வாக்களிப்பதற்கும் ஏதுவாக இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மிசோரம் மாநிலம் லுங்லே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் இடம்பெறுகிறது.
2: மிசோரம் மாநிலம் லுங்லி மாவட்டத்தில் வாழை விவசாயிகள் மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழ அடிப்படையிலான விளைபொருட்களை விற்பனை செய்து 3,78,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டியது. லுங்லி மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அம்மாவட்டத்தில் வாழை சாகுபடியை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. வாழைப்பழ சாறு, வாழைக்காயிலிருந்து சிப்ஸ் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறது. மிசோரம் தோட்டக்கலைத் துறையுடன் ஆலோசனை நடத்திய பின் வாழை சாகுபடி நடத்த லுங்லி மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக அம்மாவட்ட துணை ஆணையர் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் வாழை சாகுபடி செய்ய தேவையான சூழல் நிலவுவதாக தோட்டக்கலைத்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு போதிய உதவிகள் அளித்து வருவதாகவும், வாழைப்பழ சாறு, வாழைக்காய் சிப்ஸ் தயாரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். அரசு கண்காட்சிகளில், சிறப்பு அரங்குகளில் இந்த விளைபொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். லுங்லி மாவட்டத்தில் 17 கிராமங்களில் தற்போது வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 400 விவசாய குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க தெற்கு ராணுவ கமாண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்களை கடத்தச் சென்ற படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு அமெரிக்காவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி இவர்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த கடல் பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 235 பேர் உயிரிழந்துள்ளனர். எகிப்தில் உள்ள சிவப்பு கடல் பகுதியில் கடல் நீருக்கான உரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று எகிப்த், சூடான், எரித்ரியா மற்றும் சோமாலியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கான கூட்டறிக்கையையும் அந்நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த பகுதிகளுக்குள் மற்ற நாடுகளின் தலையீடுகளை ஏற்க முடியாது என்று கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. சர்வதேச சட்டப்படி சிவப்பு கடல் பகுதி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நைல் நதி உள்ளிட்ட பகுதிகளில் வேறு நாடுகளின் தலையீடு சட்டவிரோதமாக கருதப்படும் என்றும் கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. பிரேசில் அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் ஃப்ளேவியோ போல்சனாரோ வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் லூயிஸ் லுலா டா சில்வாவிற்கு எதிரான தேர்தலில் 50% மேல் வாக்குகள் கிடைக்காததால் வரும் 25ஆம் தேதி மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகளில் 98.81% வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் நிலையில் ஃப்ளேவியோ போல்சனாரோவிற்கு

0: 47.24% வாக்குகளும் லூயிஸ் லுலாவிற்கு 44.91% வாக்குகளும் கிடைத்துள்ளது. பிரேசில் அதிபர் தேர்தல் முறையில் முதல் சுற்றிலேயே வெற்றி பெறுவதற்கு 50% மேல் வாக்குகள் பெற வேண்டும். இரண்டு அதிபர் வேட்பாளர்களும் மீண்டும் இரண்டாவது சுற்றில் போட்டியிட உள்ளனர். அடுத்த 24 கர்நாடகா, கேரளம், மாகே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் முடிவடைவதையொட்டி அடுத்த 2 நாட்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் சத்தீஸ்கரில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லட்சத்தீவு, உத்தராகண்ட், தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இந்திய அணியில் தன்வீர் ரெட்டி, நிஷ்சல் சந்த், பருள் சௌத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். D1 பிரிவில் இந்தியா, பெரு, அல்ஜீரியா அணிகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கரிபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 10 ஆகாஷ்வாணி சென்னை, மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று. பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் நாளையிரவு 7 மணி வரை அலைகள் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக வேகம் எடுக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எம் அமிர்தா பாடியுள்ள நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடல். இசை டி. கே. ஜெயராமன்.

மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம். சமூகத்தின் பலவீனமான பிரிவினர்களுக்கு மலிவான வீட்டை வழங்குவதே பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் நோக்கம். மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சொந்த வீடு இல்லாத, பொருளாதாரத்தில் நலிந்த கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் பெயரிலேயே வீடுகள் வழங்குவதே இந்த திட்டத்தின் உன்னதமான அம்சமாக திகழ்கிறது. பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம் 2016 ஏப்ரல் மாதம் முதல் தேதியன்று தொடங்கப்பட்டது. குடிசைகளை மறுசீரமைத்தல், பொது தனியார் துறைகளுடன் இணைந்து மலிவு விலையில் வீடு கட்டுதல் ஆகியன பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் செயல்பாடுகளாக உள்ளது. 20 தவணையில் வீட்டு கடனில் 6.5% வரை வீட்டு மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தொழில்நுட்பத்துடன் நிலையான வீட்டை கட்டித்தருவதே இந்த திட்டத்தின் தொலைநோக்கு பார்வை என்றே கூறலாம். கட்டப்படும் வீடுகளில் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரைத்தளம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மொத்தத்தில் வாங்கும் வீடுகளுக்கு பாதுகாப்பு நிலையாக உறுதி செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகள் 25 சதுர மீட்டர்கள் கொண்டதாக இருப்பது இனிப்பான செய்தியும் கூட. 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளோர், குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர் அதாவது லோ இன்கம் குரூப் என்றும், 3 லட்சம்

0: ரூபாய் வருமானம் உள்ளோர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர், அதாவது இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்றும் பகுக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான வட்டி மானிய தொகை 2,67,200 ரூபாய். பல்வேறு வகையிலான இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏதும் இல்லாமல் இருக்கும் வகையில் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு உகந்ததாக கட்டப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள். உள்ளாட்சி அமைப்புகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மூலமாகவும், சமூக ஆர்வலர்கள் மூலமாகவும் அவ்வப்போது ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகளின் தரம் உறுதி செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இலவச குடிநீர் வசதி, மின் இணைப்பு, இயற்கை எரிவாயு இணைப்பு போன்ற பல்வேறு வசதிகள் கொண்ட இவ்வீடுகள் குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளும் பயனாளிகளுக்கு சொந்த வீடு என்ற கனவை நனவாக்க வந்த திட்டம் என்றே கூறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு pmay.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi held bilateral discussions with Swiss President Guy Parmelin in New Delhi. During the talks, they reviewed progress in bilateral cooperation across a wide range of areas, including trade and investment, science, technology and innovation, mobility, culture and people-to-people contact. The leaders exchanged views on regional and global developments, including cooperation in multilateral fora. President Parmelin arrived in New Delhi this morning on a 3-day state visit to India. Talking to reporters after a ceremonial welcome, Mr. Parmelin said the visit is an excellent opportunity to emphasize the importance that both Switzerland and India attach to this relationship.
3: The visit is an excellent opportunity to emphasize the importance that both Switzerland and India attach to this relationship. The relationship between our two countries is built on shared democratic values as well as on trust and mutual respect. My visit is a stepping stone towards a further growth, deepening and strengthening of our close, broad and long-standing partnership.
2: External Affairs Minister Dr. S. Jaishankar called on President Parmelin today in a social media post. Dr. Jaishankar appreciated President Parmelin's sentiments towards deepening the India-Switzerland partnership, building on the promise of India-EFTA-TEPA. Finance Minister Nirmala Sitharaman has hailed the India-European Union free trade deal, saying it reflects India's approach to negotiating and finalizing trade agreements. Speaking at the Munich leaders' meeting in New Delhi today, Ms. Sitharaman said the deal, aptly described as the mother of all deals, covers economies representing around 2 billion people and about 1/4 of global GDP. The finance minister said the agreement provides for complementary market access while ensuring that competitiveness remains unaffected. She said India has opened up 92.5% of its tariff lines under the agreement, accounting for around 97% in terms of trade value. The Reserve Bank of India's Monetary Policy Committee began its 3-day meeting in Mumbai today. The RBI's policy review comes amid renewed tensions in West Asia, elevated crude oil prices and concerns over food inflation. The committee will also assess the inflation outlook and prevailing economic conditions before announcing its decision at the end of the 3-day meeting. The last repo rate hike was in February 2023, when the RBI raised the rate by 25 basis points to 6.5%. It subsequently kept the rate unchanged through 2023-24 before beginning its rate

0: cut cycle in 2025. The policy repo rate currently stands at 5.25%. Egypt, Sudan, Eritrea and Somalia have stressed the importance of state sovereignty, Red Sea governance and water rights. The leaders issued the Al Alamein joint declaration following a quadrilateral consultative summit in Egypt's New Alamein yesterday. They rejected interference in the internal affairs of regional states under any pretext. The leaders reaffirmed support for Sudan's unity, sovereignty and territorial integrity and rejected the creation of parallel entities. They also rejected recognition or support for Somaliland, maintaining that governance of the Red Sea is the responsibility of its littoral states. On water rights, the leaders called for respect for international law governing transboundary rivers, including the Nile. They opposed unilateral measures that could affect the existing water uses of Egypt and Sudan. India concluded its campaign at the 2026 Asian Games in Aichi, Nagoya with 85 medals, including 21 gold, 27 silver and 37 bronze, finishing fourth in the overall standings. India's campaign produced a series of landmark achievements across disciplines. The defining feature of India's campaign was its clean sweep of gold medals in men's and women's cricket, kabaddi and hockey. Benchmark domestic equity indices were trading marginally up in afternoon trade today. The Sensex rose 82 points to 71,992, while the Nifty added 28 points to 22,450 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Akashwani. Yennuir Tori. இன்றைய நிகழ்ச்சியில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
2: என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு நிபுணரை நம்ம நிகழ்ச்சியில சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறவங்க ருசியான சமையலை நமக்காக பல ஆண்டுகளா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணகுமாரி அம்மா. வணக்கம்மா.
3: வணக்கம்.
2: சமையல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு உணவு தயாரிப்பு மட்டும் கிடையாது, வெறும் ருசிக்காக சாப்பிட்றது மட்டுமே சாப்பாடு கிடையாது. அதை தாண்டி அதை சத்தா கொடுக்கணும், நிறைவா கொடுக்கணும் அப்படிங்கறதுல உங்களுடைய பயணம். இந்த பயணத்தை நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்ப ஆரம்பிச்சீங்க?
3: நானும் எல்லார மாதிரி முதல்ல ஒரு சாதாரண சமையல், அதாவது அன்றாட சமையலை வந்து செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருந்தேன். நானும் காலப்போக்கில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வரும், அப்புறம் அந்த குழந்தைங்க, அவங்களுக்கு சத்தா செய்யணும், எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்ற பயணத்தை ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் வெரைட்டியாக செய்யலாமே, புதுசாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பொரிய ஆரம்பித்து நான் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து என்னோடய குழந்தைக்கும் பிடிச்சது. நான் எப்போவுமே வந்து என்னோடய வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சுக்க மாட்டேன், என்ன புதுசு செஞ்சாலும் என் பக்கத்தில் இருக்கவங்கிட்டக்க உடனே கொடுத்து ட்ரையல் பார்ப்பேன். அதுவும் குறிப்பாக குழந்தைங்கக்கிட்டக்க வந்து ஃபஸ்ட்டு கேட்பேன். ஏன்னா அந்த குழந்தைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பதிலை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து இது நல்லா இருக்காண்டி, இது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து நான் ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டு. இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னா அதுக்கு வந்து அந்த குழந்தைங்களோட அந்த பாராட்டு, அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக்கெல்லாம் தான் வந்து என்னை நிறையா கொண்டு போச்சு. அது தவிர எங்கள் அம்மாவுமே வந்து நல்ல ஆரோக்கியமான சமையலை கொடுக்கணுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. டெய்லி ஒரு கீரை கண்டிப்பாக உண்டு. கீரைனால எல்லாரும் அழுவோம் இல்லையா, அந்த கேட்டகரி தான் நாங்களும். அதனால எங்கள் அம்மா கண்டிப்பாக வாரத்தில் 5 நாள் கீரை இருக்கும், ஒவ்வொரு விதமாகவும் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது, எப்படி நம்ம அம்மா இதெல்லாம் செஞ்சாங்கன்ட்டு. இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய வசதி வந்துருச்சு, ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம செய்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனப்படுறோம். எங்கள் அம்மா ஒரு கீரை, ஒரு காய், ப்ளஸ் வந்து ஒரு குழம்புல ஒரு காய் இருக்கும், எப்படி செஞ்சாங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஒரு நடுத்தர குடும்பம் தான் நாங்களும், ஆனாலும் வந்து அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்குள்ளே வந்து நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்தது தான் என்னோடய இந்த சமையல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உத்வேகம். குறிப்பாக என் பொண்ணை சாப்பிட வைக்கணும்னு ஆரம்பித்தது. அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளும் வெளியில் வர ஆரம்பித்த உடனே எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான சமையல் சொல்லித்தராங்க, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தனி

தனித்துவம் இருந்தது. அப்போ நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த ஆரோக்கியம் சம்மந்தமாகவே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து இதில் பொதுநலத்தோட சுயநலமும் இருந்தது. ஏன்னா என்னோட கணவர் வீட்டு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இருந்தது. என்னோட கணவருக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துருச்சு. ஸோ அதுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கும்போது நிறைய கட்டுப்பாடுகள், எதுவுமே கொடுக்க முடியல, நம்ம என்ன தான் இவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய தேடல்கள் பண்ண ஆரம்பித்தேன்.

0: போது நிறைய கட்டுப்பாடுகள், எதுவுமே கொடுக்க முடியல, நம்ம என்னதான் இவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய தேடல்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஒரு ஆர்டிக்கிள் மில்லட்ஸ் பற்றி படித்தேன். குறிப்பாக மில்லட்டு அதாவது சிறுதானியன்றதை எனக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்தது அந்த கட்டுரை தான். அதை படித்த உடனே தான் சரி, ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது, எல்லாமே கேள்வி தான் பட்டிருக்கோம், ஆனால் அதை ரொம்ப யூஸ் பண்ணது இல்லையே, நம்ம அதை பற்றி பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்ததான் இந்த சிறுதானியத்தை நோக்கிய பயணம். நான் சொல்கிறது 2007-08 அந்த வருஷங்களில் நம்மாழ்வார் ஐயா வந்து மறந்து போன பாரம்பரியமான அரிசி வகைகளை மீட்டு எடுக்கிற பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருந்தார். நான் நிறைய படிப்பேன், புஸ்தகங்களாகட்டும் பேப்பரு, அப்புறம் வானொலி வந்து எனக்கு உயிர் தோழன். நான் வீட்டில் இருந்தாலே எங்கள் வீட்டில் ரேடியோ வந்து பாடிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது அதில் கேட்டுகிட்டே இருப்பேன் நான். சரி, இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ஏன் நம்ம இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது, நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குமே, நம்மளும் இப்போ பொதுவெளியில் நிறைய நிகழ்ச்சிலாம் கொடுக்குறோம், அப்போ 4 பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போன்றதுல தான் என்னுடைய இந்த சிறுதானியமும் பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றின சமையல் குறிப்புகளை நிறைய சொல்லணும்னு என்னை தூண்டினது இதுதான்.
1: உங்கள் குழந்தைக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல ஆரம்பித்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யூனிக்கான பிளேஸையும் இந்த விஷயம் கொடுத்துருக்கனே அப்படின்னே சொல்லலாம் நம்ம.
0: கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு இதில் வந்து நிறைய பேர் வெளியில் தெரியாதவங்க, அதாவது எனக்கு தெரியாதவங்க எல்லாமே நிறைய எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிறுதானியங்கள் வந்து அப்போலாம் பரவலாக எங்கேயுமே கிடைக்காது, நான் சொல்கிற காலகட்டத்தில் அதை தேடி தேடி ஒவ்வொரு ஊராக போய் வாங்குறதாகட்டும் எனக்கு அனுப்பி வைக்கிறது. அதே மாதிரி இந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் வந்து மறைந்து போன நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய உதவி. அவர் வந்து ரொம்ப என்னை இது பண்ணுவார், நீங்கள் வந்து நாங்கள் அரிசியை மீட்டெடுத்து விளைவிச்சிடுறோமா, ஆனால் அது எப்படி சமைக்கிறதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அதை சொல்லித்தரதுக்கு முன்னாடி இருந்த மூத்தவங்கெலாம் இல்லை, அப்படியே இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கஞ்சியை தாண்டி வேற எதுவும் செய்ய தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கஞ்சி வந்து ரொம்ப நிறைய பேரால் சாப்பிட முடியறது இல்லை, அதில் நீங்கள் புதுசு புதுசாக செய்கிறீங்கன்னும் போது, அதாவது புதுசாக ஒரு அரிசியை வந்து அவர் கண்டுபிடிச்சி விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே எனக்கு சொல்லிடுவார், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அனுப்பிடுவார். ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னும் போது எனக்கு அதில் இன்னும் நம்ம இதில் நிறைய கண்டுபிடிக்கணும், நிறைய செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே ஆர்வமாக நானும் செய்ய ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் இதில் உதவி பண்ணியிருக்கிறாங்க எனக்கு.
1: ஒவ்வொரு நெல்மணிக்கு பின்னாடியும் ஒரு விவசாயியுடைய கடினமான உழைப்பு அங்கே இருக்குது. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாரம்பரிய வகைகளை நமக்கு சரியாக சமைச்சு சாப்பிட தெரியலனா அதை அடுத்த ஜென்ரேஷனை கொண்டே போக முடியாது.
0: கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே அப்போ தெரிஞ்சுக்கேன். நான் வந்து வீட்டில் திணை சாப்பிட்ருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் வந்து திணை உருண்டையும் திணை அதிரசமும் கொஞ்சம் பாப்புலர். அதே மாதிரி திருச்செந்தூர் பக்கத்தில் வந்து கோவிலில் பார்த்தீங்கன்னா திணை மாவு வந்து பிரசாதமாக தரும். இது மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தவிர கம்பு, கேழ்வரகு, கொஞ்சம் சோளம். மற்றபடி இந்த வரகு, சாமை, குதிரைவாளிலாம் நான் வந்து கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் கிடையாது. இதை நோக்கின பயணத்தை ஆரம்பிக்கும் போது தான் அதை வந்து தெரிய ஆரம்பிச்சுது. நான் கணவரோட நிறைய பணி மாறுதெல்லாம் நிறைய ஊரில் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது தோடர்களுடைய பாரம்பரியமான உணவு வந்து சாமைன்றது அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க அப்போ தான் முதல்ல நான் சாமையே கேள்விப்படுறேன், அது எப்படி இருக்கும், அது எப்படி சமைப்பாங்கன்றதான் நான் அவங்க கிட்டக்க தான் கேட்டுக்கிட்டேன். அப்போ வந்து நான் இந்த சமையல் கலைக்குள்ளேயே வரல அந்த காலத்து. ஆனால் கொஞ்சம் எப்போவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே என்ன இருக்குது, என்ன சாப்பிடுவாங்க, என்ன இடம் பார்க்கலாம், நம்ம அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதெல்லாம் அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கும் சரி எங்கள் கணவருக்கும் ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த சாமையை எப்படி சமைக்கணுன்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது தான் தெரியும். அப்படி தான் ஒரு ஒரு இடத்துலையும் ஒன்றொன்றா கற்றுக்கிட்டு நிறைய ட்ரையல் அண்ட் எரர், நிறைய சொதப்பல், நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கணும் கொஞ்சம், ஆனால் மனசே வராது. அப்போலாம் விலையும் ரொம்ப கூட, விலை கூட ஒரு பக்கம், கிடைக்கிறது அதை விட கஷ்டம். இதை வேஸ்ட் பண்ணுறோமே, இதை ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ணி நிறைய பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக வந்து என்னோடய பொண்ணும் என்னோடய கணவரும் தான். நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சமாக சுழிக்காமல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வந்தது தான் இந்த பயணம்.
1: உங்களுடைய நீண்ட பயணம் பற்றி எங்ககிட்ட சொன்னீங்க, நகைச்சுவையாக ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. உங்களுடைய குழந்தை பருவத்தில் நீங்கள் சமைச்சதுண்டா?
0: நான் வந்து எப்போ சமைக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு +1 படிக்கும்போது தான். அப்போ கூட எனக்கு வீட்டில் ஒரு அக்கா இருந்ததுனால எங்கள் அம்மா ஊருக்கோ எங்கேயோ போயிட்டா எங்கள் அக்கா தான் எல்லாமே செய்வான். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்குல்ல, அதனால் அவள் செய்வா எடுபடி வேலையெல்லாம் நானும் என் தங்கைங்களும் செஞ்சு கொடுப்போம். அவள் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் தான் அடுத்து என்னோடய பொறுப்பு. அப்போ வந்து நம்ம சமைக்கணுன்ற வரும்போது நார்மலாக டே டு டே லைஃபுக்கு என்ன சமைக்கணுமோ அதுதான் தெரியும் எனக்கு.
1: நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைச்ச டிஷ் பேர் என்ன?
0: ஃபஸ்ட்டு நான் செஞ்சது ரசம் தான். அந்த ரசமே பெரிய சொதப்பல். அதை வந்து ரொம்ப

0: கேள்வி பண்ணிக்கிட்டாங்களோ அப்படி அழுது. அப்புறம் அந்த ரசம் யார் என்னை கேலி பண்ணாங்களோ அவங்களே ஒன்ன மாதிரி ரசம் யாராலும் வைக்க முடியாதவான்னு சொல்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்தேன் இப்போ வரைக்கும். ஆமாம், அது 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு லீவில் அந்த மாதிரி சொதப்பல்னா அதுதான் ஃபஸ்ட்டு சொதப்பல். மேஜராக நான் பண்ணதில் அதுதான். மற்றபடி ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ சமைக்கலாம், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் இல்லை காரம், அது எல்லாருக்கும் ஏற்படுறது. பெரிய சொதப்பல்னா இதுதான்.
1: ஆக்சுவலாக ரசம் ஈஸின்னு சொல்லுவாங்க, உண்மையிலே ரசம் தான் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
0: கண்டிப்பாக ரசம் நல்லா வச்சாங்கன்னா அவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அது உண்மை தான். நான் நிறைய பார்த்துருக்குறேன் அது. நம்மளை இந்த கொஞ்சம் அனுபவம் வர வர அதெல்லாம் அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஒரு 4 இடத்துல சாப்பிடும்போது தான் அந்த டிஃப்ரென்ஸு, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதெல்லாம் நல்லா புரிஞ்சு ஆரம்பிச்சிது.

இருக்காம அந்த அமில அசிட்டோமா முத்தண்ண கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயோ, காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: உங்களோட சமையல் பயணத்தில் நீங்கள் அதிகமாக ரசித்து செஞ்ச உணவுனா எதை சொல்வீங்க?
1: பொதுவாகவே வந்து அந்த ஆரோக்கியம் சார்ந்த உணவுக்கு தான் நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தேன் முதல்லருந்தே. அதான் சொன்னேன், பொதுநலம் சுயநலம் ரெண்டும் கலந்ததான். இந்த நீரிழிவுன்றது வந்து அந்த சாப்பாடை ரொம்ப அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இது சாப்பிடாத அது சாப்பிடணும். அப்போ அவங்கள பார்க்கும்போதே கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. என்னடா இது வேண்டாம் அது வேண்டாம், அப்புறம் என்ன தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வரும்போது தான் அவங்க சாப்பிடக்கூடிய உணவை எப்படி நம்ம வெரைட்டியாக செய்யலாம், நார்மலாகவே செய்யக்கூடியதை அவங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு அது நல்ல ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்திலே பண்ணதுனால அது சார்ந்த உணவுகள் தான் நான் நிறைய பண்ணேன். அதை கொஞ்சம் நான் விரும்பி பண்ணுவேன். ப்ளஸ் இந்த சிறுதானியங்கள் கொண்டு போகும்போது நான் என்னோட ஃபஸ்ட்டு எய்மே வந்து குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதான். ஏன்னா பெரியவங்க வந்து ஒரு வயசுன்னு வந்ததுக்கப்புறம் நீ இதை சாப்பிட்டா தான் நல்லதுன்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம சாப்பிட்ருவோம். அதனால குழந்தைங்களுக்கு வந்து அப்படி பண்ண முடியாது. நம்ம ஆரம்ப காலத்துலேயே அதை பழக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது அப்படியே இதுவாயிரும், அந்த பாடி வந்து அடாப்ட் ஆயிரும். ப்ளஸ் அவங்க மைண்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிரும். இது நல்லது நம்ம இதை சாப்பிட்ணும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் பெற்றோர்கள் பழக்கிறதான் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா எந்த குழந்தையும் பிறந்து பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுன்னு கேட்காது, எனக்கு சாக்லேட் கொடுங்கன்னு கேட்காது. நம்ம தான் அதுக்கு கொடுத்து பழக்கிறது. ஸோ அப்போ நம்ம அதுக்கு கொடுக்கும்போதே ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுத்து பழக்கும் போது கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவாங்கன்றதுனால நான் வந்து அவங்கள எய்ம் பண்ணி தான் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணேன்.
0: சிறுதானியங்கள் பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சில பேருக்கு இன்னும் கூட சிறுதானியங்களுக்கும் நார்மல் கிரெயின்ஸ்க்குமான வித்தியாசம் தெரியாது.
1: கண்டிப்பாக
0: சிறுதானியங்கள் அப்படின்றது என்ன
1: மேடம்? நம்மளோட நெல் எப்படி ஒரு புல் வெரைட்டியிலேருந்து தான் நெல்லும் கோதுமையும், அதே மாதிரி தான் சிறுதானியங்களும் கிராஸ் ரூட்லன்னு சொல்லுவாங்க, அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது கிரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புல்லுலேருந்து வளர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக வந்து சிறுதானியம் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் எல்லாத்தையும் எல்லாரும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒன்றொன்றும் தனித்தனியாக உள்ளது. அரிசி வகைகள் வந்து அது தனி, பயிரிடுற காலம் அந்த விளையிறது அந்த தண்ணி அதெல்லாம் தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. பொதுவாக சிறுதானியங்கள் வந்து வறட்சியான நிலத்தில் வளரக்கூடியது, வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் அது. பார்த்தீங்கன்னா இது விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணு. ஏன் அப்படின்னா தண்ணி நிறைய தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து நிறைய மருந்தடிக்கணும் உரம் போடணுன்ற அவசியம் கிடையாது. அதுவே தன்னோட சத்தை வந்து மண்ணிலேருந்து எடுத்துக்கும். அது தவிர வந்து இதுக்கு வந்து ரொம்ப வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரொம்ப போய் களை எடுக்கணும் இதுலனா இதை கண்டிப்பாக அதுக்கு செய்யணும். ஏன்னா நெல் பயிர்களுக்கு அது நிறைய உண்டு. இவ்வளோ தண்ணி வேணும், இந்த களை எடுக்கணும், அப்புறம் இந்த இடத்துல அதுக்கு பூச்சி வராமல் பார்த்து, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே சிறுதானியங்களுக்கு கிடையாது. சிறுதானியங்கள் வந்து கம்பு, சோளம், ராகி, அதாவது கேழ்வரகு, இது மூணு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க சிறுதானியத்தில். அதாவது இதை மூணு வந்து முக்கியமானது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் பரவலாக இது மூணையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது தவிர நிறைய பரவலாக கிடைக்கக்கூடியது வரகு, சாமை, குதிரவாளி, திணை, பனிவரகு, அடுத்தது குலசாமின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அடுத்த லெவலில் இருக்கிறது. இந்த ஆறும் வந்து பாசிட்டிவ் மில்லட்னு சொல்லுவாங்க. இது ஏன் பாசிட்டிவ் மில்லட்னா இந்த ஆறு சிறுதானியங்கள் சாப்பிடும்போது தான் உங்கள் உடம்புல இருக்க நோயை குறைக்கவோ அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கோ அதெல்லாம் வந்து இது ஆறுந்தான் செய்யும். கம்பு, சோளம், ராகி வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனால் நீங்கள் அது சாப்பிட்றதுனால உங்களோட வெயிட் குறையும், அது சாப்பிட்றதுனால உங்களுடைய நீரிழிவு கட்டுக்குள்ளே வரும்னா கிடையாது. அது நீங்கள் சாப்பிடலாம், தினப்படி உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். நான் நிறைய ராகி சாப்பிட்றேன் மேடம், எனக்கு ஏன் டயபெட்டிஸ் குறையலைனா கண்டிப்பாக அது வந்து அது பண்ணாது.
0: ஆனால் இது ஒரு பொதுவான கருத்தாகவே நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ராகி சாப்பிட்றது நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்னாவே அவங்க வீட்டில் கண்டிப்பாக கேழ்வரகு இருக்கும்.
1: கேழ்வரகு வந்து எதுக்கு நல்லதுன்னா அதில் கால்சியம் நிறையா கேழ்வரகுல, அந்த எலும்புகளுக்கு நல்ல வலு தரும். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல கொடுக்குற ஃபுட்டு ராகி தான் கொடுப்பாங்க. அந்த ராகி பாலோ ராகி கஞ்சியோ தான் ஆறு மாதம் தாய்ப்பால் முடிஞ்சவொடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ராகி பால் தான். ஏன்னா அது குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும், அந்த எலும்பு வளர்ச்சிக்கு அது ரொம்ப உதவி பண்ணும். அதனால தான் அந்த ராகியை ஆரம்பிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை ஆரம்பிக்கும் போது அது குழந்தை வந்து நல்லா கொழு கொழுன்னு வரும் அந்த ராகி பாலுக்கு. அதுக்கு கொஞ்சம் வெயிட் போடும் சார்.

0: அதனால அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் உண்டு. ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு இது ஒரு நோய் இருக்குது, இதை சாப்பிட்டா இது குறையும் நம்ம சொல்கிறதுக்கு இந்த மூணு மில்லட்டும் இது ஹெல்ப் பண்ணாது. அதனால் இதை மூணு மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து குறையலையான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக குறையாது. இப்போ நீங்கள் மற்ற சிறுதானியங்களை தான் என்ன சொன்னால் வரகு, சாமை, குதிரவாளி, திணை, அந்த குலசாமி, பனிவரகு, அது நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்களோட நோயோட தீவிரம் வந்து குறையும். நீங்கள் எடுத்துக்கிற விதம், எவ்வளோ நாளாக எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் பொறுத்து உங்களுடைய சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக கட்டுக்குள்ளே இருக்கும். அது அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கூட்டவே கூட்டாது. அதனால தான் இதுக்கு பேர் பாசிட்டிவ் மில்லட். ஏன்னா இது பாசிட்டிவிட்டியை கொண்டு வரதுனால. அது மேஜர் மில்லட்னா முக்கியமானது. ஆனால் அதனால வந்து உங்களுக்கு உடம்புக்கு சத்து கிடைக்குமேவிலே உடம்போட பிரச்சனைகள் அது குறைக்காது. அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் அதுக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே வந்து வெள்ளை அரிசி அளவை குறைச்சிட்டு இந்த தானியங்களை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீரழிவு இருந்தால் கூட பிற்காலத்தில் நீங்கள் வந்து அதை தடுக்கலாம். அதாவது வராமல் இப்போ 40 வயசில் வர்றது வீட்டில் எல்லாருக்கும் இருக்குது, அதனால் எனக்கும் 40 வயசில் வந்துடும்மான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தள்ளி போடலாம். நீங்கள்
1: உடம்புக்கு சத்து மட்டும் இல்லை, நம்முடைய பூமிக்கும் நல்ல விஷயம் பண்ணது சிறுதானியங்கள்னு ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம விவசாயத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை சிறுதானியங்கள் கொடுக்குதுன்னே சொல்லலாம். நம்மளுடைய வாட்டர் கன்சர்வேஷன் ஆகட்டும், இல்லை நம்முடைய பூச்சிக்கொல்லிகள் அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காகட்டும், இயற்கை முறையில் விளைவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்கு சிறுதானியமும் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அது நிறைய ஹெல்ப் பண்ணாது, நிறைய பேருக்கு தெரியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்கிற வறட்சி நிலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறுதானியம் தான் இருக்கும். அந்த மக்களோட உணவுமே அதை சார்ந்து தான் இருக்கும். அதில் களி, அதில் கஞ்சி, அந்த மாதிரி தான் இது. நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்வீட்டு செய்யணும்னா கூட அவங்க அந்த மாவில் தான் உருண்டை பிடிச்சி தருவாங்க. அதை தான் சமைச்சு அவங்க வந்து வெள்ளை அரிசின்றது பிற்காலத்தில் வந்தது தான். முன்னாடிலாம் அவங்களுக்குலாம் அரிசி சோறுலாம் பார்த்தா தீபாவளி பொங்கலுக்கு தான் அரிசி சோறுனே சொல்லுவாங்க ஊரில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இதெல்லாம் தான் இருந்ததுனால தான் அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 25-30 வயசுலே வந்து நம்ம நீரிழிவை கேள்விப்படுறோம், பிளட் ப்ரெஷர் கேள்விப்படுறோம், குறிப்பாக ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் வந்து ரொம்ப சாதாரணமாக போயிருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட உணவு முறை மாறினது, ப்ளஸ் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நிறைய மாறிடுச்சு. வாழ்க்கை முறையை மாற்றுறதுன்றது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான். நான் அதை உணர்ந்துவதான் சொல்கிறேன். ஆனாலும் முடிஞ்ச அளவு நிறைய வந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த பரபரப்பு வந்து தவிர்க்க முடியல இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில். இருந்தாலுமே வந்து நம்ம மற்ற இதை பார்க்க, நம்மளோட ஒரு ஃபோன் பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ இல்லை நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி வெளியில் சாப்பிட்ற கலாச்சாரம் வந்து இப்போ ரொம்ப சாதாரணமாகிருச்சு. அவங்களோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு சொல்கிற மாதிரி அன்றாடத்தில் அது வந்து வந்துருச்சுன்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயம்னா அதுதான்.

0: முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா அதை சொல்லி கொடுக்கறதுக்கான நபர்கள் ரொம்ப குறைவா இருந்தாங்க, அதை கத்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஆனா இப்ப இன்டர்நெட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே காட்டிடுது. சோசியல் மீடியால எல்லா உணவு வகைகளையும் எப்படி செய்ய முடியும்னு ஈஸியா காட்ட முடியுது. ஆனா அதே நேரத்துல ஆன்லைன் ஃபுட் ஆர்டர்ஸ், வெளியில ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற கலாச்சாரமும் அதிகமாயிடுச்சு.
1: இப்ப நீங்க இதனால சோசியல் மீடியான்னு சொன்னதுனால சொல்றேன், இப்போ ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் ஆன பொண்ணோ இல்லை தனியாக ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறவங்களோ படிக்கிறவங்களோ நம்ம சமைக்கணும் நினச்சா உடனே ஃபோன் எடுக்கிறாங்க, தட்டுறாங்க, அந்த என்ன ரெசிபி சாப்பிடணுமோ அது வந்துடுது. ஆனால் ஒரு ரெசிபி எடுத்தால் அவருக்கு ஒரு 10 பேர் போட்டிருப்பாங்க, அந்த 10 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு சாம்பாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும், அது 10 விதமாக இருக்கும். இதில் வந்து எது நம்மளுக்கு உகந்ததுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம நார்மல் டெய்லி வீட்டில் சாம்பார் வைக்கும்போது கண்டிப்பாக யாருமே நெய்யில் தாளிக்க மாட்டாங்க,
0: எண்ணெயில் தான்
1: தாளிப்பாங்க. அது எப்படி சமையல் பண்ணுமா? ஆனால் நீங்கள் இப்போ வந்து சோஷியல் மீடியா அதுலலாம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து ரொம்ப ரிச்சாக சமைக்கிறோம், அதாவது ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறாங்க. அப்போ ஒரு ரெசிபினாவோ அதை இப்படி செஞ்சால் தான் இது நல்லா இருக்குமோ இல்லைன்னா நல்லா இருக்காதான்ற மைண்ட் செட்டு நம்மளுக்குள்ளே வருது. அது வந்து ரொம்ப தவறான கருத்து. இந்த சிறுதானியம் இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கெல்லாம் வந்து நிறைய சமை

0: இருக்கிற விதம் இருக்குது. அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து அது எனக்கு இன்னுமே அது ஒரு வருத்தம் தான். இத்தனை வருஷமாக நான் அதை நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய பண்ணால் கூட அதை வந்து மக்கள் அவ்வளோவா ஏற்றுக்கலையே. நிறைய பேர் ஒரு 50-60% ஏற்றுக்கிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட கொடுத்த ஆதரவில் தான் நம்ம நிறைய பண்ண ஆரம்பித்தோம். ஆனாலும் இன்னமே அதனோட முழு இது வந்து தெரியலைன்றது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு.
1: நீங்கள் சொன்னீங்க பேசும்போது, முன்னாடி காலகட்டத்திலலாம் வந்து அரிசி அப்படிங்கிறது ஒரு பண்டிகைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தின ஒரு உணவாக இருந்துச்சு. பட் நம்மளுடைய நார்மல் ஸ்டேபிள் ஃபுட்டாக அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவாக நம்முடைய சிறுதானியங்கள் தான் முதல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருந்த சிறுதானியங்கள் மறைஞ்சு போய் இன்றைக்கி நம்ம சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் வேர்டை யூஸ் பண்ணி தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் இப்படி ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது காலச்சக்கரம் வந்து மாறும்போது சில மாற்றங்களை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுது. நிறைய தெரிஞ்சு ஆரம்பிக்கும் போது இது ஓகேவா இது ஓகே இல்லையான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போமேன்னு வருவோம். அப்புறம் எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு வயல் வேலை அந்த மாதிரி உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் நிறைய இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. உடல் உழைப்புன்றது இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த அரிசி வகைகளோ இந்த வெள்ளை அரிசி வரவும் அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவாங்களே முதல்ல வயிறு சாப்பிட்றோட கண்ணு தான் சாப்பிடும்ட்டு எந்த ஒரு உணவுமே. அதனால் நீ வந்து அந்த ப்ரெசன்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஹோட்டல்லே ஆகட்டும், ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கு. ஏன்னா என்னதான் நல்லா சமைச்சா கூட அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த சிறுதானியங்கள் கிட்டக்க என்ன பிரச்சனைனா இதோட கலர், அந்த நிறம் வந்து நம்மளோட இந்திய மக்களோட வாழ்வில் வந்து அந்த நிறத்துக்கு இருக்கிற பங்கு இருக்கு பாருங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய உணவுலேருந்து நம்ம அன்றாட உடுத்துகிற உடை, நம்மளோட தோற்றம், அதில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்பவே நல்லா புரியும், கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த நிறத்துக்கு ஒரு முக்கியத்துவம் எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்போ இந்த உணவு பின்னோக்கி போயிருச்சு. அது பார்த்தோன்னே ஒரு அப்பீலிங்காக இருக்கும். அது இயற்கை, அதை தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அது எவ்வளோ நம்மளுக்கு உதவும், அதனால் என்ன நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சிருந்தோம்னா இந்த உணவுகள் பின்னோக்கி போயிருந்திருக்காது.
1: உணவில் வந்து ஆரோக்கியத்தை பின்தள்ளிட்டு அழகியலை முன்கொண்டதால வந்து விளைவுதான் அதுன்னு சொல்லலாமா?
0: ஆமாம், என்னை பொறுத்தளவு அது ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன்.
2: இதுவரை சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. சிறுதானியத்தின் முக்கியத்துவம் குறித்த இந்த நேர்காணலின் அடுத்த பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
6: பீட்ரூட் ஒரு சிறந்த காய், எல்லாரும் பார்த்தாலே தெரியும், சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய். இந்த காய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு சொன்னா, ஒன்று அந்த கலரே வந்து ரத்தத்தினுடைய தன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, ரத்தத்தினுடைய தன்மையை நிலைநிறுத்துவதில் பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த கலரிங் அப்படிங்கிறதுல வந்து இது மிகச்சிறந்த பணியாற்றுது. என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க, அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹீமோக்ளோபின் 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குன்னு நிறைய மருத்துவத்துறைகள் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நோயாளிகளை பொறுத்தவரை, அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இல்லை அனிமிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, பேறுகாலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹீமோக்ளோபின் 8 இருக்குது சார், 7 இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த தேடுதலும் வேணாம். தொடர்ந்து நீங்க பீட்ரூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க. பீட்ரூட் ஜூஸை காலையில் ஒரு 300 ml, சாயந்தரம் ஒரு 300 ml, கூடுமானவரை அந்த பிளெயின் பீட்ரூட் ஜூஸாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிளெயின் பீட்ரூட் எவ்வளோ அரைக்கிறீங்களோ அரைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கழிவே வராது, உங்களுக்கு சக்கையே வராது, அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஜூஸில் தேவைப்பட்டால் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை சேர்த்துங்க, மிகச்சிறந்ததாக இருக்கும். ஒரு அற்புதமான மருந்து, அது ஒரு திரவமாக சொல்ல முடியாது, ஒரு அற்புதமான மருந்து. நீங்கள் அதை எடுத்து பாருங்க.

0: உங்களோட ஹீமோகுளோபின் ஒரு 10 நாட்களுக்குள்ள ஒரு 4 பாயிண்ட்ல இருந்து 5 பாயிண்ட் கூடுறதை நீ கண் கூட பார்க்கலாம். இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னா, தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய அந்த 300 ml அளவை ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறை நீங்கள் எடுக்கிற போது இந்த நிலைக்கு நிச்சயமாக நீங்கள் வர முடியும். ஏன்னா என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்றது என்னன்னா, நோயற்ற வாழ்வுங்கிறது உணவின் மூலமாக வரணும். உணவே மருந்து அப்படின்னு சொல்றது எந்த இதுல அடிப்படையில பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பீட்ரூட்டை வேக வைக்க வேணாம், பச்சையா வாங்கி தோலை சீவிங்க, மிக்சியில அரைச்சிருங்க, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு இந்த உப்பு மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுட்டு அதை நீங்க வெள்ள ஸ்லோவா குடிங்க, மடமடன குடிக்காம நிதானமா குடிங்க. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் நார்மலா எடுத்துக்கோங்க. அது எல்லா லெவலுக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை நோயாளியாக இருந்தால் 3 முறை, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா 5 முறை வரைக்கும் எடுத்துங்க.
1: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டு பயன்பெற்றோம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திருநாராயணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனிதநேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுவிட்சர்லாந்து அதிபர் கி பாமலின் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இன்று உரையாற்றிய பிரதமர், இந்த ஒப்பந்தம் மூலம் நம் நாட்டில் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டார். ஐரோப்பாவுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் முதலாவது ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து நாட்டுடன் எட்டப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக சுவிட்சர்லாந்து அதிபருடன் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடுகள், கலை, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனையில் ஒத்துழைப்பு முன்னெடுத்து செல்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இப்பிரிவுகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை சந்தித்து பேசுகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் குறைந்தது 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மியூனிக் தலைவர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான புதிய வரைவு தயாராக உள்ளதாகவும், அமைச்சரவை அனுமதிக்கு பின்னர் முதலீட்டாளர்களுக்கு சாதகமானதாக இது மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த புதிய வரைவு இருதரப்பு முதலீட்டாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், மத்திய ஆசிய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கனடா, ரஷ்யா உட்பட மேலும் பல நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் இந்தியாவின் அணுகுமுறையை இந்திய ஐரோப்பா பேச்சுவார்த்தைகள் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 92.5% இறக்குமதி வரி குறைப்பிற்கு இந்தியா வகை செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், எனினும் இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருதரப்பிலும் நிலவும் முரண்பாடுகளை களையும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை

0: நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். மதுராந்தகத்தில் தவேக, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 27 பேரும், தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மதுராந்தகத்தில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 8 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் கூறுகிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதி நாளை நடைபெற உள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மொத்த வாக்காளர்கள் 213,689 பேர். மதுராந்தகம் தொகுதியில் மொத்தம் 167 அமைவிடங்களில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 8 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 320 வாக்குச்சாவடி மையங்களில் 320 நுண் பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர். 1486 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தாராபுரம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள காப்பறையிலிருந்து வாக்குப்பெட்டிகள் சீல் உடைக்கப்பட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமில் இருந்த வாக்குப்பெட்டிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே கொண்டு வரப்பட்டன.
0: இடைத்தேர்தல் நடைபெறும் இவ்விரு தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேலும், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமாவும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவ்விரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் கீழ் சமூக மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கி ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளர்ச்சிப் பாதையில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நொய்டா சர்வதேச விமான நிலையம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் பிரம்மாண்ட பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக 11,200 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் கடந்த மார்ச் மாதம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விமான நிலையம் நொய்டா பகுதிக்கு ஒரு தனி அடையாளத்தையும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்துள்ளது. முதற்கட்டமாக ஆண்டொன்றுக்கு 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் எதிர்காலங்களில் 7 கோடிக்கும் மேற்பட்டோரை கையாளும் வகையில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் விமான கட்டமைப்பையும் பிராந்திய சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் நொய்டா பசுமை விமான நிலையம் கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நொய்டா விமான நிலையம் குறித்து திருச்சியை சேர்ந்த கட்டட பொறியாளர் திரு கே லோகநாதன்,
4: நொய்டா சர்வதேச விமான நிலையம் புதிய இந்தியாவின் ஒரு புதிய இணைப்பாகும். இந்த விமான நிலையம் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் விமான போக்குவரத்து எதிர்காலத்திற்கும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஒரு விமான நிலையம் என்பது விமானங்கள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, அது மக்கள், பொருளாதாரம், தொழில், சுற்றுலா, முதலீடு மற்றும் கனவுகளை இணைக்கும் பாலமாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வள்ளலாரின் 204வது ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்த செய்தியில், வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வள்ளலாரின் அன்பு, அருள், பரிவு, சமத்துவ பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இதனத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு அகவல் பாராயணம் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் தமிழ்நாடு சிமெண்ட் ஆலை மறுசீரமைப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆலையை சீரமைப்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பசுமை பட்டாசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரவெடிகளை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாகவும், அடுத்த

0: 15 நாட்களுக்குள் இது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு சோமசந்திரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பருவமழை முன்னெச்சரிக்கை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களிடம் இது தொடர்பாக கேட்டறிந்தார். விருதுநகரில் வடகிழக்கு பருவமழையொட்டி தீயணைப்பு மீட்பு படையினர் நடத்திய மீட்பு ஒத்திகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் 3 மாதங்களுக்கு பின்னர் நீர்வரத்து சீராகி உள்ளதால் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அங்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான அகமதாபாத்தில் நடைபெறும் 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனிதநேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி சென்னை. உணவை மருந்து. ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பு நேயர்களே, வணக்கம். பலரும் சைனசைட்டிஸ் என்று சொல்லப்படும் புரை அழற்சியோ அல்லது ரைனோ சைனசைட்டிஸ் என்று சொல்லப்படும் நாசி புரை அழற்சியால் பாதிக்கப்படுகின்றனர். இதில் நிறைய தலைவலி, மைக்ரேன் கூட வரும். இது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். இதில் சிம்டம்ஸ், அதாவது நோய் அறிகுறிகள் என்று பார்த்தால் கெட்டியான சளி தென்படும். பச்சை நிறத்திலோ அல்லது வெள்ளை நிறத்திலோ இந்த சளி தென்படலாம். நிறைய தலைவலி இருக்கும். முகத்தில் மூக்கின் இரு பக்கங்களிலும் வலி இருக்கலாம். கண்களை சுற்றி வலி இருக்கலாம். புருவத்தின் மேல் வலி இருக்கலாம். ஏன், காய்ச்சல், தொண்டை வலி கூட சில சமயங்களில் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நோய்க்கான காரணம் என்று பார்த்தால் இரவில் நேரம் கழித்து உணவு உட்கொள்ளுதல். 7-8 மணிக்கு மேலே உணவு சாப்பிட்டாலே அது நேரம் கழிந்து உட்கொள்ளுவது தான். ஒரு உணவு செரிக்கும் முன்னரே அடுத்த உணவு உட்கொள்ளுதல், ஜில் என்கிற உணவுகளை உட்கொள்ளுதல், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டியில் இருந்து நேராக எடுத்து அப்படியே ஜில் என்று உணவு உட்கொள்ளுதல். ஜீரணமின்மை காரணங்களினாலும் இது ஏற்படலாம். இதை தவிர இரவில் ஜீரணிக்க கனமான பதார்த்தங்களான மாமிசத்தையோ அல்லது கீரை வகைகளையோ உட்கொள்வதாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலாம். இதற்கு மருந்து என்று பார்த்தால் கலர்ச்சிக்காய் சூரணம் 1/2 டீஸ்பூனும் கற்பூராதி சூரணம் 1 டீஸ்பூனும் தேனில் கலந்து 1 நாளுக்கு 2 முறை உணவுக்கு பின் எடுத்துக்கொள்ளலாம். இதை தவிர நீர்க்கோவை மாத்திரை என்று கடைகளில் கிடைக்கும். இதை எடுத்து 3 அல்லது 4 மாத்திரைகளை பொடி செய்து வெந்நீரில் கலந்து நெற்றியிலும் கண்களை சுற்றியும் மூக்கின் இரு பக்கங்களிலும் எங்கெல்லாம் முகத்தில் வலி இருக்கிறதோ அங்கேயெல்லாம் 10 போல போட்டுக்கொள்ளலாம். 1 நாளைக்கு 2 முறை செய்யலாம். 1 முறையும் இந்த 2 முதல் 3 மணி நேரங்கள் வரை முகத்தில் இருக்கலாம். இதை தவிர ஆவி பிடிப்பது மிக நல்லதாகும். 1 லிட்டர் வெந்நீரில் சமைக்க உபயோகப்படுத்தும் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், கிராம்பு பொடி 1/2 டீஸ்பூன் மற்றும் கற்பூரம் அல்லது பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை போட்டு ஒரு போர்வை அல்லது பெரிய டவல் வைத்து போர்த்தி கொண்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஆவி பிடிக்கலாம். எப்பொழுதுமே தினமும் ஆவி பிடிக்கும் போது 2 கண்களையும் 1 கண்ணுக்கும் 1 பஞ்சு வைத்து நன்றாக 1 கர்ச்சிப் வைத்து கட்டி விட்டு பின் ஆவி பிடியுங்கள். நேராக கண் மூடியிருந்தால் கூட கண்ணின் இமைகள் மேல் தினமும் ஆவிப்படக்கூடாது. ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இரவு 9:30
2: ஒரு கட்டத்திலையும் எவ்வளவு வாத்தியங்கள் இருக்கோ, எவ்வளவு கலைகள் இருக்கோ, நம்ம நாக்கில கூட இருக்காது தானே. வெள்ளை தாமரை போவில் இருப்ப.
1: ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்தியுள்ள தேவி கடாட்சம் இசை பேரூரை கேட்கலாம். மேலக்காவிரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
2: அந்த குழந்தையோட மழலையில இருக்கா கிளியோடைய நாக்கு.
1: இரவு 9:30 தேவி கடாட்சம் இசை பேரூரை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashwani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds bilateral talks with Swiss President Guy Parmelin in New Delhi, says India and Switzerland will work together to boost trade, investment and develop trusted supply chains for the world. India and Switzerland ink several agreements to promote cooperation in transportation technologies, mobility systems and infrastructure. Finance Minister Nirmala Sitharaman hails India-EU free trade deal, says it reflects India's approach to negotiating and finalizing trade agreements. Punjab and Haryana High Court orders CBI probe into ED allegations of corruption against Punjab Chief Minister's office. And IMD forecasts heavy rainfall over Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. India and Switzerland today inked several agreements in the field of promotion and collaboration on transportation technologies, mobility systems and infrastructure. A letter of intent was also signed between the Department of Science and Technology and the Swiss National Science Foundation. An implementation arrangement for cooperation in innovation, technology transfer and entrepreneurship between the Department of Science and Technology and the Zurich University of Applied Sciences was also signed. These agreements were signed after bilateral talks between Prime Minister Narendra Modi and Swiss President Guy Parmelin in New Delhi. In a joint press meet, Prime Minister Modi appreciated the Swiss President's commitment to India-Switzerland relations. He said India implemented the historic Trade and Economic Partnership Agreement with the European Free Trade Association, EFTA, countries last October. He said the agreement was India's first free trade agreement with the European Economic Bloc.
4: भारत और यूरोपियन फ्री ट्रेड एसोसिएशन यानी एफ्टा देशों के बीच एक ऐतिहासिक ट्रेड एंड इकोनॉमिक पार्टनरशिप एग्रीमेंट लागू किया. ये यूरोप के किसी भी इकोनॉमिक ब्लॉक के साथ भारत का पहला एफटीए है. यह इन्वेस्टमेंट, इनोवेशन, जॉब्स और साझा समृद्धि का एम्बिशियस ब्लूप्रिंट भी है. इससे हम अगले 15 वर्षों में भारत में $100 बिलियन का इन्वेस्टमेंट और 10 लाख डायरेक्ट जॉब के लक्ष्यों को साकार करेंगे.
3: Prime Minister Modi said India and Switzerland have taken several important decisions to enhance market access for Indian exports in Switzerland and further facilitate investment between the two countries. He said this will increase exports of Indian agricultural products, pharmaceuticals, textiles and engineering goods to Switzerland.
4: हमने भारत के एक्सपोर्ट्स का स्विट्जरलैंड में मार्केट एक्सेस बढ़ाने और दोनों देशों के बीच इन्वेस्टमेंट को और सुगम बनाने के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए हैं. इससे भारत के एग्रीकल्चर, फार्मा, टेक्सटाइल और इंजीनियरिंग गुड्स की स्विट्जरलैंड में निर्यात बढ़ेगी और साथ साथ भारत के बायोटेक, लाइफ साइंसेज, बैंकिंग

0: free trade deal, says it reflects India's approach to negotiating and finalizing trade agreements. Punjab and Haryana High Court orders CBI probe into ED allegations of corruption against Punjab Chief Minister's office. And IMD forecasts heavy rainfall over Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. With that, we end the midday news.
1: நேரம் 2:15, ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. 2:40 வரை திரைக்கானம் கேட்கலாம். முதலில் கஸ்தூரி மான் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியவர்கள் திப்பு மஞ்சரி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40:30. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். மாணவர் ஹிரல் ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஹீரல். இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து யஹான் சிர் ஜுகாவோ என்ற கதையை பார்க்கலாம். ஹீரல் படி.
1: கான்பூர் மே வோ புரானா சா கர் ஆஜ் பி பனா ஹுவா ஹை மேரே சாச்சா ஹர்பால் சிங் நே முஜே கஹா தா.
2: கான்பூரில் அந்த பழைய காலத்து வீடு இன்றைய நாட்களில் கூட இருக்கின்றது என்று எனது சித்தப்பா ஹர்பால் சிங் எனக்கு சொல்லியிருக்கிறார். புராணா என்றால் பழைய என்பது பொருள். சாச்சா என்றால் சித்தப்பா.
1: மேரே சாச்சா கான்பூர் மே 30 சால் ரஹே.
2: எனது சித்தப்பா கான்பூரில் 30 வருடங்களாக இருந்தார். சால் என்றால் வருடம்.
1: 28 சால் நோக்ரி கி 2 சால் ஆர் ரஹே.
2: 28 வருடங்கள் பணியில் இருந்துவிட்டு இன்னும் 2 வருடங்களாக இருந்தார். நௌக்ரி என்றால் வேலை என்பது பொருள்.
1: உன்கி இச்சா கான்பூர் மே ஹி பஸ் ஜானே கி தி.
2: அவருக்கு கான்பூரிலேயே இருந்துவிட வேண்டும் என்று ஆசை.
1: பர் பாத் மே வே கான்பூர் சோட்கர் காவ் சலே ஆய் ஆர் கேதி கர்னே லகே.
2: ஆனாலும் அதை விட்டுவிட்டு கிராமத்துக்கே வந்துவிட்டார். விவசாயம் செய்ய ஆரம்பித்தார். கேத் என்றால் வயல், கேதி கர்னா என்றால் விவசாயம் செய்தல் என்று பொருள்.
1: தபி உனோனே முஜே கான்பூர் கே உஸ் கர் கே பாரே மே பதாயா.
2: அப்பொழுது அவர் எனக்கு கான்பூரில் உள்ள அந்த வீட்டை பற்றி சொன்னார்.
1: தப் மே 12-13 சால் கா தா.
2: எனக்கு 12-13 வயது இருக்கும்.
1: மேனே கஹா ஏக் பார் ஆப் முஜே கான்பூர் லே சலியே ஆர் வோ கர் திகா தீஜியே மே வோ கர் தேகுங்கா.
2: ஒரு முறை என்னை நீங்கள் கான்பூருக்கு கூட்டிச் செல்லுங்கள், அந்த வீட்டையும் காண்பியுங்கள், நான் அந்த வீட்டை பார்ப்பேன் என்று அவரிடம் சொன்னேன்.
1: ஜரூர் தேக்னா மே துமே வஹா லே சலுங்கா சாச்சா நே கஹா.
2: கண்டிப்பா பாரேன், நான் உன்னை அங்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று சித்தப்பார் சொன்னார்.
1: உஸ் கர் கே தர்வாஜே கே பகல் மே ஹி லிகா ஹை யஹா சிர் ஜுகாவ்.
2: அந்த வீட்டு கதவின் அருகில் இங்கே தலை வணங்குங்கள் என்று எழுதியிருந்தது. தர்வாஜா என்றால் கதவு, சிர் ஜுக்னா என்றால் தலை வணங்குதல் என்பது பொருள்.
1: யஹா ரமாவதி கா கர் ஹை.
2: இது ரமாவதி என்பவரின் வீடு.
1: 1940 மே ஸ்வதந்திரதா கி லடாய் மே உஸ்னே அப்னே பிராண் தே தியே தே.
2: 1940 வருடம் சுதந்திர போராட்டத்தில் இவர் தனது உயிர் தியாகம் செய்தார். லடாயி என்றால் போராட்டம்.
1: தும் ठीक कहते हो.
2: நீ சரியாகத்தான் சொல்கிறாய்.
1: சாச்சா போலே ரமாவதி நே தேஷ் கி ஆசாதி கே லியே படா காம் கியா ஹை.
2: ரமாவதி நாட்டின் விடுதலைக்காக பெரிய பணியாற்றினார் என்றார் சித்தப்பா. ஆசாதி என்றால் சுதந்திரம் அல்லது விடுதலை.
1: சுப் சாப் காம் கர்தி தி.
2: அவள் அமைதியாக வேலை செய்து வந்தாள்.
1: உஸ்னே அப்னே கோ பிரகட் நஹி ஹோனே தியா.
2: அவள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவே இல்லை.
1: தப் லட்கியோ கோ லோக் மகத்துவ பி கம் தேதே தே.
2: அந்த காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை.
1: உஸ்னே சுப் சாப் அப்னா பலிதான் கர் தியா.
2: அவள் அமைதியாக தன் நாட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்தாள். பலிதான் என்றால் உயிர் தியாகம் செய்தல் என்பது பொருள்.
1: ஆர் லோக் ஜல்தி பி பூல் கயே.
2: ஆனாலும் மக்கள் இவரை சீக்கிரமாகவே மறந்து விட்டார்கள்.
1: கரீப் கர் கி லட்கி தி இஸ்லியே பி லோகோ கா ஜியாதா தியான் உஸ்கி ஓர் நஹி லகா.
2: அவள் ஒரு ஏழை வீட்டு பெண், அதனாலேயும் கூட மக்கள் அவள் மீது அதிக கவனம் செலுத்தவில்லை. லடுகா என்பதின் பெண்பால் லடுக்கி, கரீப் என்பதின் எதிர்ப்பதம் அமீர்.
1: ஃபிர் பி சாதாரண லோக் உஸே நஹி பூலே மேனே கஹா.
2: ஆனாலும் சாதாரண மக்கள் அவளை மறக்கவில்லைப்பா என்று நான் சொன்னேன்.
1: தபி தோ உஸ்கே கர் கி தீவார் பர் கிசினே லிக் தியா யஹா சிர் ஜுகாவ் யஹ ரமாவதி கா கர் ஹை.
2: அதனாலே தான் யாரோ ஒருவர் இங்கு தலை வணங்கு

0: பாருங்கள், இது ரமாவதியின் வீடு என்று அந்த வீட்டின் சுவரில் எழுதியிருந்தார். தீவார் என்றால் சுவர் என்பது பொருள்.
1: சாதாரண லோகோ கா ஹிருதய் சுத் ஹோதா ஹை.
0: சாதாரண மனிதர்களின் இதயம் சுத்தமானது.
1: வே உசே அவஷ்ய மஹத்துவ தேதே ஹை ஜோ மஹத்துவ பானே கே லாயக் ஹோதா ஹை. சாச்சா போலே.
0: எவர் ஒருவர் முக்கியத்துவத்துக்கு தகுதியானவர்களோ அவர்களைத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றார் சித்தப்பா. மகத்துவ என்றால் முக்கியத்துவம், பெருமை.
1: சாச்சா நே ஆகே கஹா, பர் பிச்லே சால் ஜப் மே கான்பூர் கயா தோ உஸ் கர் கி தீவார் பர் வஹ வாக்ய நஹீ தா.
0: கடந்த வருடம் நான் கான்பூர் சென்றிருந்த பொழுது அந்த வீட்டின் சுவரில் இந்த வாக்கியம் இல்லையே என்று சித்தப்பா சொன்னார்.
1: பர்சாத் கே பானி சே தீரே தீரே வஹ வாக்ய மிட் கயா தா.
0: மழை நீரால் மெல்ல மெல்ல அந்த வாக்கியம் அழிந்து விட்டது. பர்சாத் என்றால் மழை, தீரே என்பதின் எதிர்ப்பதம் ஜல்தி.
1: ஹல்கி சி லிகாவட் ரஹ கயி தி.
0: மங்களான எழுத்துக்களை கொண்டதா இருந்தது.
1: மே குச் தேர் கடே ஹோகர் வஹி உஸ் மகான் கோ தேக்தா ரஹா.
0: நான் கொஞ்ச நேரம் நின்று கொண்டு அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தேன். மகான் என்றால் வீடு.
1: சாச்சா மே போலா, வாஸ்தவ் மே ஸ்வதந்திரதா கி லடாய் மே படோ கே சாத் லட்கே லட்கியோ நே பி காஃபி காம் கியா தா.
0: சித்தப்பா, உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்தில் பெரியவர்களுடன் சிறுவர் சிறுமியர்களும் கூட நிறைய பணியாற்றினார்கள் என்று நான் சொன்னேன்.
1: சோட்டா ஹோனே சே லோகோ நே உன்கே பலிதான் பர் தியான் நஹி தியா.
0: அந்த சிறுவர்கள் சிறுமியர்கள் ரொம்ப சிறியவர்கள் என்பதால் அவர்களது உயிர் தியாகமானது பெரிதாக கருதப்படவில்லை.
1: ஜப் சவேரே சவேரே ஜண்டா லேகர் பிரபாத் ஃபேரி ஹோதி தி.
0: அக்காலத்தில் விடியற் காலையிலேயே கையலில் தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வலம் வருவார்கள். சவேரே என்றால் விடியற்காலை என்பது பொருள்.
1: ஒரு பச்சே பி நேதாஜி கே சாத் ஜண்டா ஊச்சா ரஹே ஹமாரா கீத் காத்தே தே.
0: அந்த சிறுவர்கள் நேதாஜியுடன் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற பாடலை பாடிக்கொண்டும் உளவி வந்தார்கள்.
1: தோ கபி கபி நேதாஜி கே சாத் பச்சே பி பிட் ஜாத்தே தே.
0: அவ்வப்பொழுது நேதாஜியுடன் கூட செல்வதால் ஆங்கிலேயரின் அடிக்கும் ஆளாவார்கள்.
1: கபி புலீஸ் வாலே பச்சோ கோ டண்டா மார்கர் பகாத்தே தே.
0: சில சமயம் போலீஸ்காரர்கள் சிறுவர்களை லட்டியால் அடித்து விரட்டுவார்கள்.
1: பச்சோ நே பி தக்லீஃபே உட்டாய் ஹே.
0: சிறுவர்கள் கூட கஷ்டப்பட்டிருக்கிறார்கள்.
1: தும் டீக் கேத்தே ஹோ சாச்சா நே கஹா.
0: நீ சரியாகத்தான் சொல்கிறாய் என்றார் சித்தப்பா.
1: பச்சே நேதாவோ கே சந்தேஷ் பி சுப்கே சுப்கே ஏக் ஜகஹ சே தூசரி ஜகஹ லே ஆதே தே.
0: சிறுவர்கள் கூட தலைவர்களின் தகவல்களை ஒளித்து மறைத்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்வார்கள்.
1: யஹா தக்கி கபி கபி கிராந்திகாரியோ கே ஹத்கோலோ பி சுப்கே சே ஏக் ஜகஹ சே தூசரி ஜகஹ பஹுஞ்சா தேதே தே.
0: அவ்வப்பொழுது சுதந்திர போராட்ட கிளர்ச்சியாளர்களின் கையெறி குண்டுகளை கூட ஒளித்து மறைத்து சிறுவர்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் செல்வார்கள். ஹத்கோலே என்றால் கையெறி குண்டுகள், கிராந்திகாரியம் என்றால் கிளர்ச்சியாளர்கள் அல்லது புரட்சியாளர்கள் என்பது பொருள்.
1: சாச்சா நே முத்சே கான்பூர் மே ரமாவதி கா கர் திகானே கா வாயதா கியா ஔர் கான்பூர் சல்னே கி தயாரி பி ஹோ கயி தி.
0: சித்தப்பா என்னை கான்பூருக்கு அழைத்துச் சென்று ரமாவதியின் வீட்டை பார்ப்பதற்கு வாக்கு கொடுத்ததால் கான்பூருக்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் செய்தார்.
1: பர் உன்னே உஸ் தின் புகார் ஆ கயா.
0: ஆனால் அன்றைய நாள் அவருக்கு ஜுரம் ஏற்பட்டது. புகார் என்றால் காய்ச்சல் அல்லது ஜுரம் என்பது பொருள்.
1: வே ஏக் மஹீனே புகார் மே படே ரஹே.
0: அவர் ஒரு மாதத்துக்கு ஜுரத்திலேயே படுத்துவிட்டார்.
1: அந்த மே வே ஏக் தின் ஹம் சப்கோ சோட்கர் இஸ் துன்யா சே சலே கயே.
0: இறுதியாக ஒரு நாள் அவர் எங்களை எல்லோரையும் விட்டுவிட்டு இவ்வுலகத்தை விட்டு சென்று விட்டார்.
1: லேக்கின் சாச்சா நே ரமாவதி கே பாரே மே ஹமே பஹுத் குச் பதா தியா தா.
0: ஆனாலும் எங்களது சித்தப்பா ரமாவதியை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தார்.
1: யோ சப் உன்னோனே லோகோ சே சுனா தா.
0: அது எப்படி என்றால் அவர் உலக மக்களிடமிருந்து கேட்டு அறிந்திருந்தார்.
1: ரமாவதி கே கர் மே குல் தீன் பிராணி தே.
0: ரமாவதியின் வீட்டில் மொத்தம் மூன்று ஜீவன்கள் இருந்தனர்.
1: ரமாவதி உஸ்கா படா பாய் ஒரு புடிமா.
0: ரமாவதி அவரது பெரிய அண்ணன் மற்றும் அவரது வயதான அம்மா. படா என்பதின் எதிர்ப்பதம் சோட்டா.
1: பாய் ரமாவதி சே தஸ் சால் படா தா.
0: அவளது அண்ணன் ரமாவதியை விட பத்து வயது பெரியவன்.
1: பிதா காஃபி பேலே ஹி குசர் கயே தே.
0: ரொம்ப நாள் முன்னதாகவே அவளது தந்தையார் காலமாகி விட்டார்.
1: பேத்ரக் தன் ஒரு கிராயதார் சே மிலே பேசே சே குசர் பசர் ஹோதி தி.
0: தந்தை வழி பணம் மற்றும் வாடகையின் மூலம் வந்த பணத்தின் மூலம் குடும்பம் நடந்தது. அண்ணன் வேலை செய்து வந்தான்.
1: பர் பாத் மே வஹ பி தேஷ் கி லடாய் மே ஷாமில் ஹோ கயா.
0: ஆனாலும் பிறகு அவன் நாட்டின் போராட்டத்தில் கலந்து கொண்டான். ஷாமில் ஹோனா என்றால் கலந்து கொள்ளுதல்.
1: வ சுப் சாப் காம் கர்னே வாலே கிராந்திகாரியோ கே சாத் ஹோ கயா.

0: அவன் அமைதியாக கிளர்ச்சியாளர்களுடன் இருந்தான்.
1: இஸ்ஸே உஸ்கி நோக்கரி சூட் கை.
0: இதனால் அவனுக்கு வேலை போய்விட்டது.
1: பர் நோக்கரி சூட்னே கா துக் ந மா கோ தா ந ரமாவதி கோ.
0: வேலை போய்விட்டதால் அவனது அம்மாவுக்கோ தங்கைக்கோ துன்பமில்லை.
1: ரமாவதி உஸ் சமய் 15 வர்ஷ்கி தி ஆர் சப் குச் சமஜ்தி தி.
0: அப்பொழுது ரமாவதிக்கு 15 வயது இருந்ததால் அனைத்தும் அவளுக்கு புரிந்திருந்தது.
1: உஸ்கே பாய் அசுதோஷ் கோ துக் ஹோனா ஹி நஹி தா க்யோகி வா தோ தேஷ் கி லடாய் மே கூத் படா தா.
0: அவளது அண்ணன் ஆசுதோஷிற்கு துன்பம் ஏதும் இல்லை, ஏனெனில் அவன் நாட்டின் போராட்டத்தில் ஈடுபட்டான்.
1: ஆச்சரிய தோ யஹ கி மா அப்னே புத்ர கி நோக்கரி சூட் ஜானே பர் சிந்தித் தோ பில்குல் தி ஹி நஹி.
0: இதில் ஆச்சரியப்பட வேண்டியது என்னவென்றால், தனது மகனுக்கு வேலை போய்விட்டது என்பதில் சிறிதளவும் அவனது தாயாருக்கு துன்பம் ஏற்படவில்லை.
1: பல்கி கர்வ் காபி அனுபவ் கர்த்தி தி.
0: மாறாக தன் பிள்ளை நாட்டுக்காக போராடுகிறான் என்பதில் மிக்க பெருமையை அனுபவித்து வந்தாள்.
1: தபி ஏக் தின் மானே குத் அசுதோஷ் சே கஹா பேட்டா தும் தேஷ் கே லியே லட் ரஹே ஹோ தும் கிராந்திகாரி ஹோ.
0: அப்பொழுது ஒரு நாள் அவனது அம்மா தானாகவே ஆசுதோஷிடம் சென்று, மகனே, நீ நாட்டுக்காக போராடுகின்றாய், நீ ஒரு கிளர்ச்சியாளன் என்றாள்.
1: பர் சம்பல்கர் காம் கர்னா அங்கிரேஸ் படே குங்கார் ஹே.
0: ஆனாலும் கவனத்துடன் செயல்படு, ஏனெனில் ஆங்கிலேயர்கள் மிகவும் முரட்டுத்தனமானவர்கள். சம்பல்கர்னா என்றால் கவனமாயிருத்தல் என்பது பொருள்.
1: வே நேதா தோ நேதா சாதாரண் லோகோ கோ பி பக்கட்கர் ஃபாசி பர் லட்கா தேதே ஹே.
0: அந்த ஆங்கிலேயர்கள் தலைவர்களை மட்டுமல்ல சாதாரண மக்களையும் கூட பிடித்து தூக்கில் தொங்க விடுகின்றனர்.
1: ஃபிர் உன்னோனே இலாஹாபாத் கா சமாச்சார் சுனாயா.
0: அதன் பிறகு அவர் அலகாபாத்தில் நடந்த விஷயத்தை சொன்னார்.
1: ஜஹா ஸ்வதந்திரதா கே லியே லட்னே வாலோ கே சாத் ஹி சாதாரண் ஆத்மியோ தக் கோ நீம் கி டாலி பர் ரஸ்ஸி பாந்த்கர் ஃபந்தே சே லட்கா தியா கயா தா.
0: சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சேர்ந்த சாதாரண மனிதர்களையும் வேப்ப மரக்கிளையில் தூக்கில் தொங்கவிட்டனர்.
1: இஸ் திருஷ்யக்கோ அநேக் லோகோ நே தேகா.
0: இந்த காட்சியை அனைத்து மக்களும் கண்டிருந்தனர்.
1: மா தும் நிஷ்சிந்த் ரஹோ மே பாரத் மாதா கே லியே ஹோஷியாரி சே லட் ரஹா ஹூ பேட்டே நே கஹா.
0: அம்மா, கவலைப்படாதே, நான் பாரத மாதாவுக்காக சாதுரியத்துடன் போராடுகிறேன் என்று அவளது மகன் ஆசுதோஷ் சொன்னான்.
1: ஃபிர் வஹ போலா பர் மா இஸ் ரமாவதி கோ ரோக்கியே.
0: பிறகு தொடர்ந்தான், அம்மா, இந்த ரமாவதியை நிறுத்துங்கள்.
1: ய பஹத் ஃபுதக் ஃபுதக் கர்த்தி ஹே.
0: இவள் ரொம்பவும் ஆர்வமாக செயல்படுகிறாள்.
1: வஹ ரமாவதி கோ ரமாவதியா ஹி கேதா தா.
0: அவன் ரமாவதியை ரமாவதி என்றே அழைத்தான்.
1: அகர் கபி கிசி சிப்பாஹி நே பக்கட் லியா தோ இஸ்கா ஜோட்டா நோச் லேகா ஆர் சார் ஜாப்பட் மாரேகா.
0: இங்கே எங்கேயாவது இவள் சிப்பாயிடம் மாட்டிக்கொண்டாள் என்றால் தோலை விரித்து விடுவார்கள், கன்னத்தில் அறைவாளர்கள்.
1: ஜியாதா கராப் ஹுவா தோ ஜெயில் மே டால் தேகா.
0: இன்னும் அதிகமாக எடுத்துன்னா சிறையில் அடைத்து விடுவார்கள் என்று சொன்னான்.
1: ரமாவதி போலி தாதா மே அப் சோட்டி நஹி ஹூ ஹை ஸ்கூல் மே படுத்தி ஹூ.
0: அண்ணா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நான் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன் என்றால்.
1: ஜிஸ் தேஷ் கே லியே ஆப் லட் ரஹே ஹோ உசி தேஷ் கே லியே மே பி லட் ரஹி ஹூ.
0: எந்த நாட்டுக்காக நீங்கள் போராடுகின்றீர்களோ நானும் அந்த நாட்டுக்காகத்தான் போராடுகின்றேன்.
1: பாரத் மாதா கே ஹம் தோனோ சேவக் ஹே.
0: பாரத மாதாவுக்கு நாம் இருவருமே சேவகர்கள் என்றால் ரமாவதி.
1: வ ஃபிர் போலி மா பி தோ பாரத் மாதா கி சேவா கர் ரஹி ஹே க்யோகி உஸ்னே ஹம் தோனோ கோ ய காம் கர்னே கி அனுமதி தி ஹே.
0: அம்மாவும் கூட பாரத மாதாவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள், அதனால்தான் அவர்கள் நம் இருவரையும் இவ்வரிய சேவையை செய்ய அனுமதித்துள்ளார்கள் என்றால் ரமாவதி.
1: ரமாவதி ஸ்கூல் பி ஜாதி கர் ஆக்கர் ஸ்கூல் கா காம் பி கர்த்தி.
0: ரமாவதி பள்ளிக்கும் சென்றாள், வீட்டிற்கு வந்து பள்ளியை சார்ந்த வேலைகளையும் செய்தாள்.
1: ஆர் கிராந்திகாரியோ கே லியே சாய் பனாதி ஆர் கானா பனாகர் கிலாதி.
0: மேலும் போராட்டக்காரர்களுக்காக தேநீர் தயாரித்து கொடுத்தால் அவர்களுக்கு சாப்பாடு சமைத்து பரிமாறிலா.
1: சப் உஸ்கே பாய்க்கே மித்ரு தே.
0: அவர்கள் எல்லோரும் அவளது அண்ணனுடைய நண்பர்கள். மித்ரு என்றால் நண்பன்.
1: ஆர் உஸ்கோ பெஹன் மான்தே தே.
0: அவர்களும் அவளை தங்களது சகோதரியாகவே கருதினர்.
1: ஏக் பார் கிராந்திகாரியோ நே ஏக் அங்கிரேஸ் பர் ஹத்கோலா ஃபேக்னே கா நிர்ணய லியா.
0: ஒரு முறை போராட்டக்காரர்கள் ஒரு ஆங்கிலேயனை கையெறி குண்டால் வீழ்த்த முடிவு செய்தனர். ஹீரல், இத்துடன் நாம் இன்றைய பாடத்தை நிறுத்திக்கொள்வோம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம்.

கற்பித்தார் டாக்டர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். மாணவர் ஹிரல் ஷா. இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி கேட்கலாம். எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ப. தேவேந்திரன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சி இரவு 7:30 ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, கோத்தகிரி ஆகிய இடங்களில் 12 சென்டிமீட்டர், ஏத்தாப்பள்ளி, குன்னூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் தேவாரம் 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, மதுரை மாவட்டம் திருமங்கலம், நீலகிரி மாவட்டம் கெடாய் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா, கொடைக்கானல், படகு குழாம், சாம்ராஜ், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கழுகுமலை, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, குந்தாபாலம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடைக்கானல், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், அடவிநயினார் கோவில், சோலையாறு, பாளையங்கோட்டை, சூரலக்கோடு, ஆழியாறு, சோத்துப்பாறை, பெரியாறு, குண்டாரணை, திருமூர்த்தி, ராசிபுரம், திருமூர்த்தி அணை, அடார், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, கேட்டி, சேந்தமங்கலம், பெரியகுளம், அடையாமடை, பாலமோர், சிவலோகம், உடுமலைப்பேட்டை, உப்பாசி, வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருநெல்வேலி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், குண்டேரிப்பள்ளம், சின்னக்கல்லாறு, ஊத்து, அமராவதி அணை, தானியமங்கலம், பொள்ளாச்சி, களிகள், திற்பரப்பு, அருப்புக்கோட்டை, செம்பரம்பாக்கம், மடத்துக்குளம், உதகமண்டலம், மக்கினம்பட்டி, உப்பார் அணை, தாராபுரம், எட்டயபுரம், பில்லிமலை, செங்கோட்டை, போடிநாயக்கனூர், பெருஞ்சாணி அணை, நாலுமுக்கு, மதுராந்தகம், ஒடஞ்சத்திரம், கிண்ணக்கோரை, குன்றத்தூர், திருப்பத்தூர், சிங்கம்புணரி, தேக்கடி, பெரியகுளம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 3.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதியை ஒட்டி தமிழகத்தின் பகுதிகளில் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளின் கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. மன்னார் வளைகுடாவொட்டி தென்கடலோர தமிழ்நாட்டின் கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவு.

வெப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்டு, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குறள முதம் கேட்போம்.

0: நமக்கு
1: பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயன்ற நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
0: சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணி கொள்வேன் என்னும் நோக்கு.
1: பெருமையில் சிறந்த பெரியாரை பேணி பாதுகாக்க முயன்ற நோக்கம் சிறுமை குணம் உடையவரிடத்தில் இருக்காது. குறள் எண் 976 அதிகாரம் பெருமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30 ஆகாஷ்வாணி. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்,
1: எல்நினோ போன்ற இயற்கை மாற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது, எனினும் முறையான திட்டமிடல் மற்றும் முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் மூலம் அதன் தாக்கத்திலிருந்து கால்நடைகளையும் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும்.
0: எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் ப. தேவேந்திரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது SB பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள். திரைப்படம் ராஜகுமாரன்.

கேட்ட அந்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது நேயர்களே. நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதி. எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ப. தேவேந்திரன் அவர்கள் வழங்கும் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 தேவி கடாட்சம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வாயிலின் தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் நிலநடுக்கம் எழுதி வழங்கியவர் வி. வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 6 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலத்தில் சென்னையில் பார்க்கிங் ஒரு சவால், எஸ். சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கும் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி. சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி. பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ். எம். விலாசினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பரூர் எம் கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், யஷ்வந்த் ரவி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சமையற்கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே. வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. சமஸ்கிருத சுபாஷிதங்களில் வாழ்வியல் பாடங்கள், வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். குருபிரசாத் அவர்கள்.

0: 55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகாணம், நாளை இரவு 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேனி வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியநாகப்பூண்டி சி மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நேர்களை, இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். 6:04 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35°C, இயல்புக்கு 1.5°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.3°C, இயல்புக்கு 1.7°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 70%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.6°C, இயல்புக்கு 1.1°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.3°C, இயல்புக்கு 2.2°C கூடுதல். பெய்த மழை அளவு 5.4 mm, பதிவான ஈரப்பதம் 71%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. India and Switzerland today signed 5 agreements in New Delhi following bilateral talks between Prime Minister Narendra Modi and Swiss President Guy Parmelin. The agreements cover a wide range of areas including migration and mobility, exchange of young professionals and cooperation in transportation technologies, mobility systems and infrastructure. In a joint press meet after the talks, Prime Minister Modi said, both nations identified new possibilities for cooperation in military exchanges and defense production. He said they've also agreed to further deepen cooperation in nuclear energy.
2: आज हमने मिलिट्री एक्सचेंज और डिफेंस प्रोडक्शन में सहयोग की नई संभावनाओं की पहचान की. न्यूक्लियर एनर्जी में सहयोग को और प्रगाढ़ करने पर भी सहमति बनी. वाराणसी का रोपवे, नोएडा का जेवर एयरपोर्ट और पहाड़ी क्षेत्रों में रेलवे तथा टनलिंग प्रोजेक्ट हमारे इंफ्रास्ट्रक्चर सहयोग के उज्ज्वल उदाहरण है. इस सहयोग को सुदृढ़ करने के लिए आज हमने ट्रांसपोर्ट, मोबिलिटी और इंफ्रास्ट्रक्चर पर एग्रीमेंट किया है.
1: सेक्रेटरी वेस्ट एंड एक्सटर्नल अफेयर्स मिनिस्ट्री सीबी जॉर्ज एड्रेस्ड मीडिया इन न्यू दिल्ली दिस इवनिंग ऑन बायलैटरल मीटिंग बिटवीन द टू लीडर्स.
3: Both sides exchanged the following memorandum of understanding, agreements and letters of intent signed during the visit. 1. The MOU on migration and mobility partnership. 2. Agreement on exchange of young professionals. 3. MOU on mobility between the Federal Department of Economic Affairs, Education and Research and the Ministry of Road Transport and Highways. 4. Letter of intent between Departments of Science and Technology and Swiss National Science Foundation. And 5. Implementation agreement between Zurich University of Applied Sciences and Department of Science and Technology, our TST.
1: The Supreme Court has clarified that it has not approved any changes to Form 6 being used by the Election Commission during the Special Intensive Revision or SIR of electoral rolls. A bench headed by Chief Justice Suryakant said any modification to Form 6 had not been approved by the court and sought records to ascertain who made the changes. Meanwhile, the Apex Court declined to pass an interim order seeking suspension of the Chief Election Commissioner, Gyanesh Kumar, over allegations of unilateral decision-making in the Election Commission during the SIR of electoral rolls. The court also observed that it cannot pass an ex parte order solely on the basis of newspaper reports. The stage is set for by-elections to 5 assembly constituencies in Tamil Nadu, Puducherry and West Bengal, along with 1 Lok Sabha constituency in Assam. Polling for all 6 seats will be held tomorrow, while counting of votes will take place on Friday.

0: சோமன் சாம்பவன் நிலவரைக்குள் புகுந்திருந்தான். வெளியே ரவிதாசன் தீவர்த்தி கொண்டு வருவதற்காக சென்ற தாதி பெண்ணுக்காக காத்திருந்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் இருட்டுக்கு பழகிப்போன வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் ராணி மந்தாகினி தேவி அந்த நிலவரைக்குள் புகுந்து கொண்டு அந்த இடத்து சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்து கொள்ளுகிறாள். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததால் உடனே சோமன் சாம்பவன் சற்று குரல் எடுத்து ரவிதாசனை விழிக்க, ரவிதாசன் எதற்காக இப்படி கூப்பாடு போடுகிறாய் என்று கேட்கிறான். எதற்காக கூப்பிட்டாய் என்று கேட்டதற்கு,
1: இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன்
0: என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான். இந்த சமயத்தில் நிலவரையில் வாசலில் பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது.
2: ஓஹோ, அந்த பெண் தீவர்த்தியுடன் வந்துவிட்டாள், உன்னை பார்த்துவிடப் போகிறாள், போ போ, தூரமாகச் சென்று தூண் மறைவில் நில், சீக்கிரம்
0: என்றான் ரவிதாசன். சோமன் சாம்பவன் அவசரமாக பின்வாங்கிச் சென்றான். அடுத்த வினாடி நிலவரையின் வாசலில் தாதிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து நின்றாள்.
3: ஏ மந்திரவாதி, மந்திரவாதி, எங்க போற
0: என்றாள்.
2: எங்கேயும் போகவில்லை, உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன்
0: என்று கூறிக்கொண்டே ரவிதாசன் அவளை அணுகி தீவர்த்தியை கையில் வாங்கி கொண்டான்.
2: பெண்ணே, வெளியில் கதவை பூட்டிக்கொள், இன்னும் ஒரு நாழிகைக்கெல்லாம் சாவியுடன் திரும்பி வா, கதவை தட்டிப்பார், நான் குரல் கொடுத்தால் திறந்துவிடு, ஒருவரும் இல்லாத சமயமாக பார்த்து தர என்றான் ரவிதாசன்.
3: ஆகட்டும் மந்திரபாதி, ஆனாலும் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன், சின்ன பழுவேட்டரையருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, நீ அகப்பட்டு கொண்டால் என்னை காட்டி கொடுத்து விடாதே
0: என்று கேட்டுக்கொண்டாள் தாதிப்பெண்.
2: பெண்ணே, வீணாக கலவரப்படாதே, நான் தான் சொன்னேனே, காலாந்தக

0: அண்டனுக்கே இறுதி காலம் நெருங்கிவிட்டது. என்னை ஏன் மறுபடி வந்து கதவை திறக்க சொல்லுகிறாய்? நிலவரையிலிருந்து வெளியே போவதற்குத்தான் வேறு வழி இருக்கிறதே.
1: அந்த வழி இன்றைக்கு உபயோகப்படாது. வெட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. நீ போ, சரியாக ஒரு நாழிகைக்கெல்லாம் திரும்பிவிடு.
0: தாதிப்பெண் வெளியில் சென்று கதவை சாத்தினாள். அவள் வெளியில் கதவை பூட்டிய அதே சமயத்தில் ரவிதாசன் உட்புறத்தில் தாளிட்டான். பின்னர் கையில் தீவர்த்தியை தூக்கி பிடித்துக் கொண்டு சோமன் சாம்பவன் இருக்குமிடம் நோக்கி விரைந்து வந்தான்.
1: சாம்பவா, என்னை என்னமோ கேட்க வேண்டும் என்று சொன்னாயே, இப்போது கேள் என்றான்.
0: நீ இதற்கு முன் ஒரு தடவை இங்கு வந்தாயா என்று சோமன் சாம்பவன் கேட்டான்.
1: ஒரு தடவை என்ன, பல தடவை வந்திருக்கிறேன். நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொருளெல்லாம் வேறு எங்கிருந்து வந்ததென்று நினைத்தாய் என்றான் ரவிதாசன்.
0: நான் அதை கேட்கவில்லை. நீ சற்று முன் என்னை இங்கே விட்டுவிட்டு வெளியில் போயினாயல்லவா, மறுபடியும்
1: இப்போதுதான் வந்திருக்கிறேனே.
0: நடுவில் ஒரு தடவை வந்தாயா?
1: நடுவிலும் வரவில்லை, ஓரத்திலும் வரவில்லை. எதற்காக கேட்கிறாய்?
0: நீ போன சிறிது நேரத்துக்கெல்லாம் வாசற்படியின் வெளிச்சம் சட்டென்று மறைந்தது. நான் தூணில் முட்டி கொண்டேன்.
1: ஒருவேளை கதவு தானாக சாத்தி திறந்து கொண்டிருக்கும்.
0: ஏதோ ஒரு உருவம் உள்ளே வந்தது போல தெரிந்தது. காலடி சத்தமும் நன்றாக கேட்டது.
1: உன்னுடைய சித்த பிரமையாயிருக்கும். இந்த நிலவரையே அப்படித்தான் இருட்டிலே நிழல் போல தெரியும். திடீரென்று வெளிச்சம் தோன்றி மறையும். விசித்திரமான ஓசைகளெல்லாம் கேட்கும். இங்கு நுழைந்தவர்கள் சிலர் பயபிராந்தியினாலேயே செத்துப்போயிருக்கிறார்கள். அவர்களுடைய எலும்புக்கூடுகள் அங்கங்கே கிடக்கின்றன. பழுவேட்டரையன் வேண்டுமென்றே அந்த எலும்புக்கூடுகளை எடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறான். ஒருவரும் அறியாமல் இந்த நிலவரைக்குள் நுழைகிறவர்கள் எலும்புக்கூடுகளை பார்த்து பயந்து சாகட்டும் என்று.
0: அப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த நிலவரையில் பிரவேசிக்க முடியுமான?
1: சாதாரணமாக யாரும் நுழைய முடியாது. என்னைத் தவிர அப்படி யாரும் நுழைந்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை. நானும் இளையராணி அல்லது அவளுடைய தோழியின் உதவியினால்தான் இங்கு வந்திருக்கிறேன்.
0: பின்னே மனிதர்களின் எலும்புக்கூடுகளை பற்றி சொன்னாயே,
1: அதுவா? பழுவேட்டரையன் யாரையாவது பயங்கரமாக தண்டிக்க விரும்பினால் நிலவரை கதவை லேசாக திற

மாக யாரும் நுழைய முடியாது. என்னை தவிர அப்படி யாரும் நுழைந்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை. நானும் இளையராணி அல்லது அவளுடைய தோழியின் உதவியினால்தான் இங்கு வந்திருக்கிறேன். பின்ன மனிதர்களின் எலும்புக்கூடுகளை பற்றி சொன்னாயே, அதுவா? பழுவேட்டரையன் யாரையாவது பயங்கரமாக தண்டிக்க விரும்பினால் நிலவரை கதவை லேசாக திறையும் சொல்லுகிறாய். ஆமாம், அவர்களை நாம் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறோமே. எத்தனை தடவை உனக்கு சொல்வது? வல்லவரையனை ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான் இளையராணி விட்டு வைத்திருக்கிறாள். சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும் போது வந்தியத்தேவனும் சாவான். அதற்கு காலம் நெருங்கிவிட்டது. வா வா, இந்த நிலவரையில் உள்ள சுரங்கப் பாதைகள் எல்லாவற்றையும் உனக்கு காட்டுகிறேன். ஒரு காரியத்தில் மட்டும் ஜாக்கிரதையாயிரு. இங்கே நவரத்ன குவியல் வைத்திருக்கும் மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் 100 வருஷங்களாக சோழர்கள் சேர்த்து வைத்த நவரத்னங்களை குப்பல் குப்பலாக

0: அதனாலேதான் எச்சரிக்கை செய்தேன். இருக்கட்டும், வா போகலாம். முதலில் சோழன் அரண்மனைக்கு போகும் வழியை உனக்கு காட்டுகிறேன். அதை காட்டிவிட்டு நான் போன பிறகு நீயே சாவகாசமாக இந்த நிலவரை முழுவதையும் சுற்றி பார்த்துக்கொள். பின்னொரு காலத்தில் உபயோகம் இதனால் ஏற்படலாம். ரவிதாசன் தீபர்த்தியை பிடித்து கொண்டு மேலே நடந்தான். சோமன் சாம்பவன் பக்கத்திலேயே சென்றான். முன்னொரு சமயம் பெரிய பழுவேட்டரையரும் இளையராணி நந்தினியும் சென்ற அதே பாதையில் அவர்கள் சென்றார். தீபர்த்தியின் புகை சூழ்ந்த வெளிச்சத்தில் நிலவரையின் தூண்களும் அவற்றின் நிழல்களும் கரிய கரிய பெரிய பூதங்களைப் போலத் தோன்றின. இருளில் வாழும் வௌவால்கள் பயங்கரமான குட்டி பேய்களின் தோற்றம் கொண்டிருந்தன. ஆங்காங்கு பிரம்மாண்டமான சிலந்திக் கூடுகளும் அவற்றின் மத்தியில் இராட்சச சிலந்தி பூச்சிகளும் காணப்பட்டன. தரையிலோ விசித்திர வடிவங்கள் கொண்ட ஜீவராசிகள் சில அதிவேகமாகவும் சில மிகவும் மெதுவாகவும் ஊர்ந்து சென்றன. ரவிதாசன் கூறியது போல இனந்தெரியாத பலவித சத்தங்கள் கேட்டன. வெளியே இன்னமும் அடித்து கொண்டிருந்த புயலின் சத்தம் எப்படியோ எங்கிருந்தோ அந்த சுரங்க நிலவரைக்குள் வந்து எதிரொலி செய்தது. சோமன் சாம்பவன் திடீரென்று திடுக்கிட்டு நின்று, ரவிதாசா, ஏதோ காலடி சத்தம் போல கேட்கவில்லை என்று கேட்டான்.
1: கேட்காமல் என்ன, நம்முடைய காலடி சத்தம் கேட்கத்தான் கேட்கிறது. வீணாக மிரண்டு விடாதே. இப்போது நான் இருக்கும்போதே இப்படி பயப்பட்டாயானான்.
0: முன்னொரு சமயம் பெரிய பழுவேட்டரையரும் இளையராணி நந்தினியும் சென்ற அதே பாதையில் அவர்கள் சென்றார். தீபர்த்தியின் புகை சூழ்ந்த வெளிச்சத்தில் நிலவரையின் தூண்களும் அவற்றின் நிழல்களும் கரிய கரிய பெரிய பூதங்களைப் போலத் தோன்றின. இருளில் வாழும் வௌவால்கள் பயங்கரமான குட்டி பேய்களின் தோற்றம் கொண்டிருந்தன. ஆங்காங்கு பிரம்மாண்டமான சிலந்திக் கூடுகளும் அவற்றின் மத்தியில் இராட்சச சிலந்தி பூச்சிகளும் காணப்பட்டன. தரையிலோ விசித்திர வடிவங்கள் கொண்ட ஜீவராசிகள் சில அதிவேகமாகவும் சில மிகவும் மெதுவாகவும் ஊர்ந்து சென்றன. ரவிதாசன் கூறியது போல இனந்தெரியாத பலவித சத்தங்கள் கேட்டன. வெளியே இன்னமும் அடித்து கொண்டிருந்த புயலின் சத்தம் எப்படியோ எங்கிருந்தோ அந்த சுரங்க நிலவரைக்குள் வந்து எதிரொலி செய்தது. சோமன் சாம்பவன் திடீரென்று திடுக்கிட்டு நின்று, ரவிதாசா, ஏதோ காலடி சத்தம் போல கேட்கவில்லை என்று கேட்டான்.
1: கேட்காமல் என்ன, நம்முடைய காலடி சத்தம் கேட்கத்தான் கேட்கிறது. வீணாக மிரண்டு விடாதே. இப்போது நான் இருக்கும்போதே இப்படி பயப்பட்டாயானால் இங்கே இரண்டு மூன்று தினங்கள் எப்படி இருப்பாய் என்றான் ரவிதாசன்.
2: நான் ஒன்றும் பயப்படல. நீ போன பிறகு வீண் பிராந்திக்கு உள்ளாவிறத காட்டிலும் நீ இருக்கும்போதே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலவரைக்குள் புகுந்தவர்கள் சிலர் இங்கேயே செத்துப்போனார்கள் என்று சொன்னாயல்லவா
0: என்றான் சோமன் சாம்பவன்.
1: ஆமாம், அவர்களுடைய ஆவிகள் இங்கேயே உலாவிக் கொண்டுதான் இருக்கும். அதனால் என்ன, பேய்கள்தான் நம்மை கண்டு பயந்து அலருமே. அந்த சிறுபையன் வந்தியத்தேவன் இந்த நிலவரையில் பயப்படாமல் இருந்து எப்படியோ தப்பி போயிருக்கிறான். எத்தனையோ பேய் பிசாசுகளை பார்த்த நானும் நீயும் ஏன் பயப்பட வேண்டும்?
2: பேயும் இருக்கட்டும் பிசாசு இருக்கட்டும், அதுக்கெல்லாம் யார் பயப்படுறாங்க? வேறு பிராணிகள் விஷஜந்துக்கள் இங்கே இருக்கலாம் இல்லையா?
1: பாம்புக்கும் தேளுக்கும் பயப்பட போகிறாயா? ஹா, நம்மை கண்டாலே அவைகள் வலைகளில் போய் ஒளிந்து கொள்ளுமே.
2: இருந்தாலும் ரெண்டு மூணு நாள் இங்கேயே தங்கி இருக்கிறது அப்படின்னா யோசனையாத்தான் இருக்கு. ரவிதாசா, அதுக்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சோமன் சாம்பவனை முதன் முதல்ல நாம பார்த்தது கொள்ளிடத்தின் தென்கரையில். இடுமன்காரியை தேடி வந்தானே, ரெண்டு பேரையும் மறைவா இருந்து கண்காணிச்சு வந்தான் ஆழ்வார்க்கடியான். பள்ளிப்படை காட்டில் நடந்த சதிக்கூட்டத்தில் வெளிவந்த திட்டங்கள் நினைவிருக்கும். அடுத்த கட்டம் இதே இடத்துல வந்தியத்தேவன் முன்னிலையில் சக்கரவர்த்தின்னு அழைக்கப்பட்ட சிறுவனையும் இணையில்லா தலைவின்னு போற்றப்பட்ட நந்தினியையும் மையமாக வச்சு நடந்த நாடகம். அதில் ஒரு வசனம், ராணியை இரண்டாம் ஜாமத்தில் தான் வர சொல்லியிருக்கேன்னு சொன்னவன் சோமன் சாம்பவன். அந்த கூட்டத்தில் ரவிதாசனுக்கு இணையான செல்வாக்கு உடையவன் தோடுது. இறுதி கட்டம்னு சொல்லத்தகும் இந்த கட்டத்தில் புலி குகைக்கு போய் புலியை கொல்ற கடினமான முயற்சியில் சோமன் சாம்பவனை ஈடுபடுத்தியிருக்கான் ரவிதாசன். ஒரு கையில் சோற்று மூட்டை, இன்னொரு கையில்

0: வேல். இந்த நிலவரையில் இப்படித்தான் விசித்திரமான ஓசையெல்லாம் கேட்கும்னு சொல்லி ரவிதாசன் அவன் தோழன் சோமன் சாம்பவனின் பயத்தை போக்க முற்பட்டான் அல்லவா. எல்லா அம்சங்கள்லையும் போல ஒலியல் கூறுகள்லையும் அனுபவமும் திறமையும் படைத்தவங்களை கொண்டு இத்தகைய நிலவரைகளை உருவாக்கியிருப்பாங்க. எதிரொலிகள் கவிஞ்சு நீடிக்க சுவர்களை பொருத்தமாக அமைக்கணும். குறிப்பாக திட்டமிட்டு அமைச்ச மேற்பகுதி உயர் அலைவரிசை உடைய ஒலியை வெகு தொலைவு கடத்தும். அதிர் ஒலியை பெருக்கி ஒழுங்கு இல்லாத அதிர்வு கொண்ட எதிரொலியை உருவாக்க முடியும். சுவரின் அமைப்பை அதுக்கேற்றபடி மாற்றின. தஞ்சை அரண்மனை நிலவரை பொக்கிஷத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த செல்வ களஞ்சியத்தின் நடுவில் கிடந்த எலும்பு கூடு வல்லவரையனுக்கு சொன்ன செய்தியையும் ஆசிரியர் உணர்த்தினார் அல்லவா. கங்காளம் என்கிற எலும்பு கூட்டின் தோற்றத்தை விட கபாலம் என்கிற மண்டையோட்டின் சிரிப்பு அகந்தை வேணாம்னு எச்சரிப்பதாக ஞானியர் விளக்குறாங்க. கபாலம் சிரிப்பையும் மூட்டும். அருங்காட்சியகத்தில் மண்டையோடுகள் வரிசையாக வச்சிருந்தாங்க. ஒரு மண்டையோட்டின் எதிரில் இது ஜூலியஸ் சீசருடையதுன்னு எழுதியிருந்தது. பக்கத்தில் சின்ன மண்டை ஓடு, பெயர் குறிப்பிடலை. தாத்தாவை பேரன் கேட்டான், இது யாருடையது? தாத்தா கொஞ்சமும் தயங்காமல், இதுவும் ஜூலியஸ் சீசருடையது தான், அவர் சின்னவராக இருந்தபோது. எனது மனம் கூட சிறிது சலித்து போய்விட்டது. ரவிதாசன் இப்படி சொன்னதுக்கு பொருள், மனம் உறுதிப்பாட்டை இழந்துட்டது. சலம் சலனம், இதன் பொருள் அசைவு. அச்சலம் அசையாதது, அதாவது மலை. விருத்த அச்சலம் விருத்தாச்சலம், முதுகுன்றம். சரி, வேடிக்கை என்னன்னா, ரவிதாசன் பேச பேச தோழனின் தைரியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரை இசை பாடலொன்று, ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து.

0: Better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ கவனிச்சுக்கிறாங்க.
3: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
2: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
3: எச்சரிக்கையாக இருங்க.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இந்த வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிப்பதோடு வருவாயை பெருக்கவும் உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
5: நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுறதுலையும் பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதையும் மிக தீவிரமாக செயல்பட்டு வராரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கியிருந்தாங்க. பெண்கள் ஈன்றெடுக்கக்கூடிய அதுவும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 2052 மோதிரங்கள் திருச்சி மாவட்டத்தில் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த திட்டம் வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வந்து திருச்சி வந்து அதிக மோதிரங்கள் வழங்கியதில் 2 தினங்களுக்கு முன்பு வரை வந்து முதலாவது இடத்துல இருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையாக தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு நேர்மையாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணி.
4: தமிழகத்தில் பாமாயில் கொள்முதலில் தாவேக அரசு 600 கோடிக்கும் மேல் ஊழல் புரிந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது வாங்கப்பட்ட விலையை விட கூடுதலாக லிட்டருக்கு 11 ரூபாய் கொடுத்து பாமாயில் கொள்முதல் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துயரங்களை களைய தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சேவை வழங்கும் பிரிவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக வெளியாகி வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக டயாலிசிஸ் சேவை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர்களின் பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்டோ கட்டணம் 2013 முதல் திருத்தப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக அவர்களின் வருமானம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழக அரசின் புதிய ரக வேட்டி சேலை உற்பத்திக்கான கூலியை உயர்த்த வேண்டும் என்ற நெசவாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்கோரிக்கையை வலியுறுத்தி நெசவாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தபோதிலும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இதுகுறித்து தாவேக அரசு நெசவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசியின் விலை கடந்த 5 மாதங்களில் 3வது முறையாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்கனவே பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அரிசியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நியாயமான விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
0: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
4: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை

0: பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே உதகையில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ள நீர் தேங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். உதகை அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 4 அடிக்கு மேல் சாலையில் வெள்ள நீர் தேங்கியது. இதில் சில வாகனங்களும் சிக்கிக் கொண்டன. எனவே உதகை படகுலத்திற்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகுலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ரயில்வே காவல் நிலையத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாமலும் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரம் கனமழை உதகை நகரை புரட்டி போட்டது. மேலும் இந்த மழை மலை காய்கறி மற்றும் தேயிலை விவசாயத்திற்கு உகந்ததாக இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் மேக்கரை வனப்பகுதியில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட தனியார் நீர்வீழ்ச்சிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை பூங்கா நகர் தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அண்ணா நகர் அஞ்சல் அலுவலகங்களில் அஞ்சல் பதிவு சேவை 10 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். கானாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டேவிட் பெக்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால், தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரிவிதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரம்.
4: நிறைய இருக்கு மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
5: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
3: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. பெரிய மருது திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடல்.

மனம் இனிக்கும் இனிய திரை இசை பாடல்களை மனதில் நின்றவையாக கேட்டு மகிழ்ந்தீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி, நேரம் 7 மணி, திரைகானம் கேட்போம். பிரியங்கா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் முதலில்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இன்றிரவு 8:05. அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தருமபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம். தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அதியமன் கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே. சரவணன் தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கி மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அறிந்தனர். பள்ளி மாணவர்களிடையே ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் பசியின்றி மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து கல்வியில் முழு கவனம் செலுத்துவதை உறுதி செய்யும் பொருட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 817 தொடக்க பள்ளிகளில் 28,854 மாணவ மாணவிகளும் 310 நடுநிலை பள்ளிகளில் 25,236 மாணவ மாணவிகளும் 123 உயர்நிலை பள்ளிகளில் 9,326 மாணவ மாணவிகளும் 102 மேல்நிலை பள்ளிகளில் 13,671 மாணவ மாணவிகளும் என ஆக மொத்தம் 1,352 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி பயிலும் 77,087 மாணவ மாணவிகள் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊட்டச்சத்து மாதத்தை ஒட்டி நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து விளக்குகிறார் தருமபுரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்த பிரியா.
2: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் போஷன் மா, அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. அதுல இந்த ஆண்டு பாத்தீங்க

0: செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரை இந்த போஷன் மா செலிப்ரேஷன் நடத்திட்டு இருக்குங்க. சோ ஆங்காங்கே அனைத்து இடங்கள்லயுமே இந்த போஷன் மா குறித்த விழிப்புணர்வுகள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கு கருப்பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படின்றதுதான் முக்கியமான கருப்பொருள். சோ அந்த கருப்பொருளின் கீழல 5 வித்தியாசமான தலைப்புகள்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்க. சோ முதல் கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு வகைகளோட பன்முகத்தன்மை மற்றும் போதுமான புரதச்சத்து. சோ உணவு வகைகள்ல எல்லா வகையான உணவுகளையும் உட்கொள்ளணும், எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அடங்கிய உணவுகளா எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துற நோக்கலையும், புரதச்சத்துனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு அளவு போதுமானதா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது வகையும் எல்லா இடங்கள்லயும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இரண்டாவது கருப்பொருளா அங்கன்வாடி மையங்கள்ல சூடான சமைத்த உணவு, அதாவது அங்கன்வாடி மையங்கள்ல ஹாட் குக்டு மீல்ஸ் சொல்லுவோம். சோ அங்கன்வாடிக்கு வர குழந்தைங்களுக்கு மதிய உணவு சூடாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் சுவைமிக்கதாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து மூணாவதா என்ன கருப்பொருள் பாத்தீங்கன்னா, சமூக பங்கேற்பு, சமூகத்தின் உரிமை, பொறுப்புணர்வு தொடர்பான அடுத்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது நான்காவது கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கால தூண்டுதல், அதாவது குழந்தையோட பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் சொல்லுவோம். சோ 5 வகையான வளர்ச்சியும் அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான ஊட்டச்சத்து கிடைக்க வைக்கிறது, ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள், பிளஸ் நம்ம தூண்டுதல் செயல்பாடுகள் செய்யறதன் மூலமா அந்த குழந்தையோட 5 வகை வளர்ச்சியையுமே அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான தூண்டுதல் செயல்பாடுகளுக்கான உதாரணங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் நம்மளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஐந்தாவது இறுதியான கருப்பொருளா என்ன சொல்லிருக்காங்கன்னா, PMMBY சொல்லுவோம், பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனான்னு சொல்லிட்டு, தாய்மை நலனுக்கான பணப்பரிமாற்றம், இது தொடர்பான விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையிறது, அது மாதிரியான முக்கியமான கருப்பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ஆண்டிற்கான போஷன் மா நிகழ்ச்சி இருக்குங்க. சோ இந்த நிகழ்ச்சியில அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் ஆங்காங்கே அவங்கவுங்க கிராமப்புறத்துல பயனாளிகளோட நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிளஸ் பள்ளிகள் கல்லூரிகள் இது மாதிரியான நம்மளுடைய வளரும் தலைமுறையினரை நோக்கியே நம்மளுடைய ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோங்க. பொதுமக்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில வழங்கப்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 216 அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த 649 பட்டதாரி ஆசிரியர்கள், 339 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 1088 ஆசிரியர்கள், 2023-24, 2024-25 மற்றும் 2025-26 ஆகிய 3 கல்வியாண்டுகளில் தொடர்ந்து தங்கள் பாடத்தில் 100% மாணாக்கர்களை தேர்ச்சி பெற வைத்துள்ளனர். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பொது தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 1088 ஆசிரியர்களுக்கு பாராட்டு கடிதங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்.
2: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கீ பார்மலியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
3: பாரதத்தின் ஏற்றுமதிகளை சுவிட்சர்லாந்திலே சந்தை அணுகலை அதிகரிக்கவும், மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் முதலீடுகளை மேலும் சுலபமானதாக ஆக்கவும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இதனால் பாரதத்தின் விவசாய

0: விவசாயம், ஜவுளித்துறை, மருந்தியல் துறை மற்றும் பொறியியல் சரக்குகளுடைய சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இதோடு கூடவே பாரதத்தின் உயிரி தொழில்நுட்பம், உயிரின அறிவியல், வங்கித்துறை, காப்பீடு, உணவு பதப்படுத்தல் மற்றும் நீடித்த தன்மை போன்ற மகத்துவமான துறைகளிலே நாம் சுவிஸ் நாட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும்.
1: சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு பாரதத்திலே பெரிய அளவிலே முதலீடு செய்யவும், திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்தவும், வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கிறோம். நண்பர்களே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட

0: அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட நம்முடைய கூட்டுறவின் ஒரு பலமான தூணாகும். மிக விரைவாகவே நாம் தூய்மையான ஆற்றல் மற்றும் விண்வெளி போன்ற முதன்மையான துறைகளிலே புதிய ஆய்வு திட்டங்களை ஏற்படுத்த இருக்கிறோம்.
1: ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
0: பாரதம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையில்லா வர்த்தக அமைப்பு ஒரு சரித்திரபூர்வமான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த ஒரு பொருளாதார தொகுப்போடும் பாரதத்தின் முதல் ஒப்பந்தம் இது. முதலீடுகள், புதுமைகள் படைத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஆகும் இது. இதனால் அடுத்த 15 ஆண்டுகளிலே பாரதத்திலே 100 பில்லியன் டாலர் பெறுமானமுள்ள முதலீடுகளும் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியாவை யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின்போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.

0: தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.
1: நாடுபோற்றால்
0: கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 16 தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி சார்பில் 8 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பல், திரு வித்யாசாகர் சோங்கர், திரு கோபிகிருஷ்ண பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்வார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி உத்தராகண்டில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளைச் சேர்ந்த 92 பேர் இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டு பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான நொபேல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெய்சராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெச்மேன் மற்றும் கேயார்க் நாகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 12 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. உபாங்கியிலிருந்து கின்ஷாசாவிற்கு சென்று கொண்டிருந்த படகு மற்றொரு படகு மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய் பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னட் தலா 2 கோல் அடித்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 9-11, 11-7, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சிமோன் காசியை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. வேளாண் ஆலோசனைகள். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லெட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்குகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும்போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்பிருக்கிறது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃப்ரன்ஃபாஸ் 2 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்திடுமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கிறார். உழவர் பெருமக்களை வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6 NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பிறகு ரசாயன உரம் அல்லது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து

விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே விவசாயிகள் வீரிய ஓட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள்: முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகிற காய்கறிகளையும் கொடுக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் உயிர் சத்துக்களும் இருக்கிறது. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிருக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள் சில: நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லோடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பிட்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி, இப்போது கேட்போம்.

0: கால்நடை வளர்ப்பும் எல்லினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சி. வள்ளி, வள்ளி,
1: யாரு?
0: நான் தான் பிள்ள செல்வி, வந்திருக்கேன், கதவை தர.
1: இந்த வாரேன். வா செல்வி, உள்ள வா.
0: இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அது என்ன கடைய அம்புடு சீக்கிரம் மூடிட்டீங்க?
1: பால் எல்லாம் வித்து தீந்துருச்சு செல்வி.
0: வித்து தீந்துருச்சா? பாலும் தயிரும் ஒரு 6.5 லிட்டர் வாங்கலாம்னு இம்புட்டு தூரம் வந்தேன் உன் கடையை தேடி.
1: இப்படி உக்காரு செல்வி, வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதுலேருந்து உனக்கு கொண்டாரேன்.
0: சரி சரி, அதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா பால் ஏன் பிள்ளை அதுக்குள்ள வித்து தீந்துருச்சு?
1: அது என்னன்னு புரியல செல்வி. இந்த கறவு மாடுக தீவனம் எடுக்கிறதும் குறைஞ்சு போச்சு, அதனால பால் வரத்தும் குறைஞ்சு போச்சு.
0: ஏன் வள்ளி, மருத்துவமனை கூட்டிட்டு போய் காட்டலாம்ல?
1: அப்படிதான் செய்யணும்.
0: ஆனா இப்ப வெக்க ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதனால கூட இப்படி இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க.
1: அப்படியா? என்ன சொல்ற? அத கொஞ்சம் விவரமா தான் சொல்ல.
0: புள்ள, எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதுக்கான தீர்வுகளும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி முதல்வர் முனைவர் ப. தேவேந்திரன் அவங்க விரிவா எடுத்து சொல்றாங்க. இத கேளு, உனக்கே புரியும்.
2: இந்திய பொருளாதாரத்திலும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திலும் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறு குறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற ஏழை எளிய மக்களின் தினசரி வருமானம்

ஆன ஆதாரமாக விளங்குவது கால்நடைகளே ஆகும். ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் உலகளாவிய காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதல் காரணமாக கால்நடை வளர்ப்பு தொழில் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இத்தகைய காலநிலை மாற்றங்களில் மிகவும் முக்கியமானது மற்றும் ஆபத்தானது எல்னினோ எனப்படும் உலகளாவிய வானிலை நிகழ்வாகும். பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடைவதால் ஏற்படும் இந்த எல்னினோ இந்திய துணைக்கண்டத்தில் பருவமழை பெய்ப்பதற்கும் கடுமையான வளர்ச்சிக்கும் வெப்ப அலைகளின் தீவிரத்திற்கும் வழிவகுக்கிறது. எல்னினோ காலங்களில் வழக்கமாக தென்மேற்கு பருவமழை பெருமளவில் குறைகிறது அல்லது தள்ளி போகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதுடன் ஆறுகள் மற்றும் குளங்கள் போன்ற நீர்நிலைகள் வறண்டு போகின்றன. கோடைகாலத்தின் வெப்பநிலை இயல்பை விட பல டிகிரி உயர்ந்து கடுமையான வெப்ப அலைகள் வீசுகின்றன. எல்னினோ விளைவால் தமிழகத்தில் மேலும் வடகிழக்கு பருவ மழை அளவு அதிகரித்து வெள்ளம் போன்ற பேரிடர்கள் காரணமாக கால்நடை விவசாயிகள் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்த திடீர் தட்பவெப்ப நிலை மாற்றம் மனிதர்களை மட்டுமன்றி கால்நடைகளையும் அவற்றையே நம்பி வாழும் விவசாயிகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கிறது. ஸோ கால்நடைகளின் மீதான நேரடி பாதிப்புகள் மற்றும் உற்பத்தி இழப்பில் முதலாவதாக தீவன பற்றாக்குறை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ பருவமழை குறைவதால் புல்வெளிகள் கருகி பசுந்தீவன உற்பத்தி முற்றிலும் முடங்குகிறது. சோளம் கம்பு போன்ற தீவனப் பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாமல் போகிறது. இதனால் உலர் தீவனங்களில் அதாவது வைக்கோல் சோளத்தட்டு போன்றவற்றின் விலை சந்தையில் 2 முதல் 3 மடங்கு வரை உயர்கிறது. தரமற்ற மற்றும் சத்து குறைவான தீவனங்களை உண்பதால் மாடுகள் ஆடுகள் போன்ற கால்நடைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு ஆளாகின்றன. இது அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து எலும்புகள் பலவீனமடைய வழிவகுக்கிறது. மேய்ச்சல் நிலங்களில் நல்ல புற்கள் இல்லாததால் மாடுகள் உண்ணத்தகாத நச்சு செடிகளை உண்டு நச்சுத்தன்மைக்கு ஆளாகும். இரண்டாவதாக கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு. வறட்சியின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள பொது குட்டைகள் ஏரிகள் மற்றும் கிணறுகள் வறண்டு விடுகின்றன. கால்நடைகளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான தூய்மையான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது பெரும் சவாலாக மாறுகிறது. மூன்றாவதாக வெப்ப அயர்ச்சி அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ் மற்றும் பால் உற்பத்தி வீழ்ச்சி. சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிப்பின் போது கால்நடைகளின் உடலால் வெப்பத்தை தாங்க முடிவதில்லை. இதனை வெப்ப அழுத்தம் மற்றும் வெப்ப அயர்ச்சி என்கிறோம். இதனால் மாடுகள் வேகமாக மூச்சு விடுதல் அதாவது நிமிடத்திற்கு 80 முதல் 100 முறைக்கு மேல் மூச்சு விடுதல், வாயிலிருந்து உமிழ்நீர் வடிதல் மற்றும் தீவனம் உட்கொள்ளும் அளவை குறைத்தல் போன்ற அறிகுறிகளை காட்டுகின்றன. கடுமையான வெப்பத்தால் உடலின் நீர்ச்சத்து குறைந்து மாடுகள் சோர்வடையும். தீவனம் உட்கொள்வது குறைவதால் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி 20% முதல் 40% வரை திடீரென சரிந்துவிடுகிறது. மேலும் பாலில் உள்ள கொழுப்பு சத்து மற்றும் இதர சத்துக்களின் அளவும் அதாவது ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப்பின் அளவுகள் குறைவதால் விவசாயிகளுக்கு குறைந்த விலையே கிடைக்கிறது. இரண்டாவதாக இனப்பெருக்க பாதிப்புகள் மற்றும் நோய் தொற்றுகளின் தீவிரம். அதிகப்படியான உடல் வெப்பம் கறவை மாடுகள் மற்றும் சினை மாடுகளின் இனப்பெருக்க மண்டலத்தை கடுமையாக பாதிக்கிறது. வெப்ப அழுத்தத்தின் காரணமாக மாடுகள் முறையான பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை. இதனால் சரியான நேரத்தில் சினை ஊசி போட முடியாமல் போகிறது. மேலும் சினைப்பிடித்த மாடுகளில் ஆரம்ப கட்ட கருச்சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்னினோ காலங்களில் மிக அதிகம். காளைகளின் விந்தணு தரமும் வெப்பத்தால் பாதிக்கப்படுவதால் ஒட்டுமொத்த கால்நடை பெருக்கமும் முடங்குகிறது. ஸோ அடுத்ததாக தொற்று நோய்களின் பரவலும் பரவலாக்கமும். வறட்சி மற்றும் திடீர் காலநிலை மாற்றங்களால் நச்சுயிரி மற்றும் நுண்ணுயிரி கிருமிகள் பெருகி நோய்கள் உருவாவதற்கு சாதகமான சூழ்நிலை உருவாகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த கால்நடைகளை இந்த நோய்கள் எளிதில் தாக்குகின்றன. குறிப்பாக கோமாரி நோய், தொண்டை அடைப்பாயின் நோய், ஆடுகளுக்கான துள்ளுமாரி நோய் போன்றவை வறட்சி காலங்களில் வேகமாக பரவி முறையான பராமரிப்பு இல்லாத காலத்தில் கால்நடைகளின் மரணத்திற்கு வழிவகுக்கின்றன. அடுத்ததாக விவசாயிகளின் வாழ்வாதார மற்றும் பொருளாதார இழப்பு. ஒருபுறம் தீவனம் மற்றும் தண்ணீருக்கான செலவு அதிகரிப்பு, மறுபுறம் பால் உற்பத்தி மற்றும் விற்பனையில் வீழ்ச்சி, இவற்றுடன் மருத்துவ செலவுகளும் சேர்வதால் விவசாயிகள் கடுமையான கடன் சுமை

0: நிலைக்கு ஆளாகிறார்கள். வருமானம் முற்றிலும் முடங்கும் போது வேறு வழியின்றி தங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் தரமான கறவை மாடுகளை குறைவான விலைக்கு சந்தையில் விற்கும் அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது கிராமப்புற பொருளாதாரத்தையே சீர்குலைக்கிறது.
1: மாறி வர கால சூழல்ல இந்த கால்நடைகள்லாம் எப்படியெல்லாம் பாதிப்புக்குள்ளாகுதுன்னு இப்பதானே புரியுது.
2: சுட்டரிக்கிற வெயில்ல நம்மள போல கால்நடைகளும் அவதிப்பட தானே செய்யும். சரி வள்ளி, இதுக்கு நாம என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல?
1: கண்டிப்பா, அதுதானே ரொம்ப முக்கியம்.
2: அப்படின்னா இவங்க சொல்றத தொடர்ந்து கேளு.
0: ஸோ அடுத்து, வறட்சியை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள். அவற்றில் முதலாவதாக நவீன தீவன மேலாண்மை முறைகள். ஊறுகாய்ப்புல் தயாரிப்பு. பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும் பருவ காலங்களில் உபரி பொருட்களை காற்றில்லா சூழலில் நொதிக்க வைத்து ஊறுகாய்ப்புல்லாக சேமிக்க வேண்டும். இதனை வளர்ச்சி காலங்களில் பயன்படுத்தும் போது பசுந்தீவன பற்றாக்குறை ஏற்படுவதில்லை. அசோலா வளர்ப்பு. குறைந்த பரப்பளவில் மிக குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி அசோலா பாசியை வளர்க்கலாம். இதில் 25 விழுக்காடுக்கு மேல் புரதச்சத்து உள்ளதால் இது பால் உற்பத்தியை நிலைநிறுத்த உதவுகிறது. ஹைட்ரோபோனிக்ஸ். மண் இல்லா திரவ ஊடக விவசாய முறை மூலம் 7 முதல் 10 நாட்கள் மக்காச்சோளம் அல்லது சிறு சோளம் விதைகளிலிருந்து சத்துமிக்க பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்ய முடியும். அடர்த்தீவன கலவை. உலர் தீவனங்களுடன் தவிடு, கடலை பின்னாக்கு மற்றும் எள்ளு பின்னாக்கு ஆகியவற்றை சரியான விகிதத்தில் கலந்து அத்துடன் தாது உப்பு கலவைகளை தினமும் 30 முதல் 50 கிராம் வரை வழங்க வேண்டும். அடுத்ததாக கொட்டில் மற்றும் குடிநீர் மேலாண்மை. கொட்டிலின் கூரைகளின் மேல் வைக்கோல் தென்னங்கிற்றுகளை பரப்புவதன் மூலமோ அல்லது வெள்ளை சுண்ணாம்பு அடிப்பதன் மூலமோ கொட்டிலின் வெப்பநிலையை குறைக்கலாம். நிழல் வலைகளை அமைப்பது சிறந்ததாகும். கொட்டிலின் உட்புறத்தில் மின்விசிறிகள் மற்றும் பனிமூட்ட தெளிப்பான்களை அதாவது ஃபாகர்ஸ், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆகியவற்றை அமைத்து காற்றை குளிரூட்ட வேண்டும். கறவை மாடுகளுக்கு கோடை காலத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது 80 முதல் 100 லிட்டர் வரை சுத்தமான குடிநீர் தடங்கலின்றி கிடைக்க செய்ய வேண்டும். தண்ணீரில் சிறிதளவு கல் உப்பு கலந்து கொடுப்பது நல்லது. மருத்துவ பராமரிப்பு மற்றும் தடுப்பூசி முறைகள். முன் தடுப்பு நடவடிக்கைகள். வறட்சி காலம் அல்லது கோடை காலம் தொடங்குவதற்கு 1 மாதத்திற்கு முன்பே கோமாரி மற்றும் அடைப்பான் நோய்களுக்கான தடுப்பூசிகளை தவறாமல் போட்டுவிட வேண்டும். குடற்புழு நீக்கம். பருவநிலை மாறுபாட்டிற்கு முன்பு தகுந்த மருத்துவரின் ஆலோசனையோடு குடற்புழு நீக்க மருந்துகளை வழங்க வேண்டும். வெப்ப அலையின் போது மதிய வேளையில் அதாவது 11 மணி முதல் மாலை 4 மணி வரை கால்நடைகளை வெயிலில் மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்த்து நிழலான மரத்தடியிலோ அல்லது கொட்டிலிலோ கட்ட வேண்டும். அரசின் மானிய திட்டங்கள் மற்றும் காப்பீடுகள். கால்நடை காப்பீடு. எதிர்பாராத இயற்கை சீற்றங்கள் அல்லது நோய்களால் கால்நடைகள் இறந்தால் ஏற்படும் நஷ்டத்தை சரி செய்ய காப்பீடு செய்வது மிகவும் அவசியமாகும். மத்திய மாநில அரசுகளின் மானிய விலையிலான காப்பீடு திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அரசின் தீவன வங்கிகள். வறட்சி மாவட்டங்களில் அரசு அமைக்கும் தீவன வங்கிகள் மற்றும் மானிய விலை உலர் தீவன விநியோக முறைகளை விவசாயிகள் முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லினோ போன்ற இயற்கை மாற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது. எனினும் முறையான திட்டமிடல் மற்றும் முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் மூலம் அதன் தாக்கத்திலிருந்து நம் நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பான கால்நடைகளையும் விவசாயிகளையும் பாதுகாக்க முடியும். பாரம்பரிய வளர்ப்பு முறைகளுடன் அறிவியல் தொழில்நுட்பங்களான ஊறுகாய்ப்புல் தயாரிப்பு, அசோலா வளர்ப்பு மற்றும் முறையான தடுப்பூசி மேலாண்மை ஆகியவற்றை இணைப்பதன் மூலம் எல்லினோ வறட்சியை வென்று கால்நடை வளர்ப்பு ஒரு நிலையான மற்றும் லாபகரமான தொழிலாக தொடர்ந்து நடத்த முடியும்.
2: என்ன பிள்ளை, எல்நினோ காலநிலை மாற்ற தாக்கத்தினால் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பா. தேவேந்திரன் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல, அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
1: ஆமா, இந்த எல்நினோ பாதிப்புல இருந்து கால்நடைகளை பாதுகாத்துக்க தேவையான வழிமுறைகளை அருமையா எடுத்து சொல்லிட்டாங்களே. இந்த வழிமுறைகளை சரியா கடைபிடிச்சு எங்க கால்நடைகளை ஆரோக்கியமா பாத்துக்க இந்த தகவல்கள்லாம் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்தா புள்ள, நீ கேட்ட பாலும் தயிரும்.
2: கொண்டாவள்ளி, இது என்ன இந்த பயிர்?

0: என்ன இருக்கு?
1: அது ஒன்றும் இல்லை பிள்ளை, எங்கள் தோட்டத்தில் அறுப்பு செஞ்ச கடலை தான். ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறி நிற்கும் போதெல்லாம் நீ தானே சரியான வழியை காட்டுற. அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான்.
0: உங்கள் தோட்டத்து நிலக்கடலை கிடச்சதில் எனக்கும் சந்தோஷம். வாரேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: காய்கறி பயிர்களுக்கேற்ற வளர்ச்சி ஊக்கிகள். காய்கறிகளின் தேவையை பூர்த்தி செய்ய காய்கறி பயிரிடப்படும் பரப்பளவை அதிகரிப்பதுடன் விளைச்சல் திறனையும் அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது. விளைச்சல் திறனை அதிகரிக்க வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்துவதுடன் நவீன தொழில்நுட்பங்களையும் கையாள வேண்டும். பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ் எனப்படும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்துவதால் காய்கறி விளைச்சலை ஓரளவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த ஊக்கிகள் செடியின் பல பாகங்களில் உற்பத்தியாகி செடியின் வளர்ச்சியை தூண்டுவதில் இன்றியமையாததாக கருதப்படுகிறது. இந்த வளர்ச்சி ஊக்கிகள் குறைந்த அளவே பயிருக்கு தேவைப்படும். பயிரில் உருவாகும் வளர்ச்சி ஊக்கிகள் பயிரின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பல்வேறு வினையியல் மாற்றங்கள் உண்டாக்குகின்றன. ஆனால் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான தட்ப வெப்பநிலை, தண்ணீர், சூரிய வெளிச்சம் மற்றும் தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காவிடில் பயிருக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள் பயிர்களில் உற்பத்தியாவது இல்லை. இதனால் பயிர் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விளைச்சல் குறைய வாய்ப்புள்ளது. எனவே காய்கறி பயிரின் தேவைக்கு தகுந்தாற்போல வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தி விளைச்சலை அதிகரிக்கலாம். முதலில் தக்காளி பயிரை பற்றி பார்க்கலாம். தக்காளியில் காய் பிடிக்கும் தன்மை மகரந்த சேர்க்கை ஏற்படும் போது நிலவும் தட்ப வெப்பநிலையை பொறுத்து மாறுபடுகின்றது. இரவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறையும் போது மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதலை பாதிக்கும். பகல் வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகமாகும் போது காய் பிடிப்பு பாதிக்கும். இந்த பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க ஜிப்ரலிக் அமிலத்துடன் 1% யூரியாவை கலந்து பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். அடுத்து கத்தரி பயிர். கத்தரியில் பொதுவாக போலிக்குட்டை, உண்மைக்குட்டை மற்றும் சூழ் தண்டு

தற்போதைய பூக்களிலிருந்து அதிகம் காய் பிடிப்பதில்லை. இதை நிவர்த்தி செய்ய விதைகளை விதைப்பதற்கு முன் 5 ppm வீரியமுள்ள கரைசலில் 24 மணி நேரம் விதைகளை ஊற வைத்து பின்பு விதைக்கலாம். அல்லது செடிகள் பூக்க ஆரம்பிக்கும் சமயத்தில் இந்த கரைசலை 2 ppm அளவுக்கு செடிகள் நன்கு நனையும்படி தெளிக்கலாம். இவ்வாறு செய்வதால் காய்பிடிப்பு அதிகமாவதோடு குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அடுத்து மிளகாய் பயிர். மிளகாய் பயிரில் அதிக அளவில் பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிர்வது விளைச்சலை பாதிக்கும். பொதுவாக 6 முதல் 10% பூக்களே காய்களாக மாறும். மற்றவை பூக்கும் பருவத்திலோ அல்லது பிஞ்சு பருவத்திலோ உதிர்ந்துவிடும். இவ்வாறு உதிர்வதை தடுக்க ஏக்கருக்கு பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை பயிர் நடவு செய்த 65வது நாள் 25 ml 225 L தண்ணீரில் கரைத்து தெளிக்க வேண்டும். அடுத்து நடவு செய்த 85வது நாள் 2வது முறையாக 75 ml 340 L தண்ணீரில் கரைத்து தெளித்தால் பூக்கள் பிஞ்சுகள் உதிராது. இவ்வாறு தெளிப்பதனால் விளைச்சல் சுமார் 40% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அடுத்து வெள்ளரி. வெள்ளரியின் விளைச்சல் பெண் பூ ஆண் பூ விகிதத்தை பொறுத்தே மாறுபடும். அதிக பெண் பூ கொண்ட ரகங்களே அதிக விளைச்சல் அளிக்கும். ரகத்தின் வயது அதிகரிக்க பெண் அல்லது ஆண் பூ விகிதம் உயர்ந்து கொண்டே செல்லும். பெண் மற்றும் ஆண் பூக்களின் உற்பத்தி ரகங்களை பொறுத்து மாறுபட்டாலும் மண்வளம், அதிக அளவு வெப்பம், நீண்ட ஒளிக்காலம் போன்றவை செடியில் ஆண் தன்மையை ஊக்குவிக்கும். ஆண் பூக்கள் பெண் பூக்களை விட அதிகமானால் விளைச்சல் பாதிக்கப்படும். எனவே பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க 100 ppm வீரியமுடைய பிளானோஃபிக்ஸ் வளர்ச்சி ஊக்கியை செடிகள் 2 இலைகள் கொண்டிருக்கும் போது ஒரு முறையும், 4 இலைகள் வெளிவந்த பின்பு மற்றொரு முறையும் தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் ஆண் பூக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து அதற்கு ஈடாக பெண் பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகி விளைச்சல் அதிகரிக்கும். அடுத்து புடலை மற்றும் பூசணி. இக்காய்கறி பயிர்களில் பொதுவாக ஆண் பூக்கள் அதிக அளவிலும் பெண் பூக்கள் குறைந்த அளவிலும் தோன்றுவதால் விளைச்சல் பாதிக்கப்படும். பெண் பூக்கள் அதிகமாகவும் ஆண் பூக்கள் குறைவாகவும் தோன்றுவதை கட்டுப்படுத்த 50 முதல் 100 ppm எத்தரல் கரைசலை முதல் 3 இலைகள் தோன்றும் வரை தெளித்து வந்தால் பெண் பூக்கள் அதிக அளவில் தோன்றி விளைச்சல் 30% வரை அதிகரிக்கும். அடுத்து பீர்க்கை. விதைகள் முளைத்த 10 முதல் 15 நாட்களிலிருந்து 1 வார இடைவெளியில் 4 முறை 2.5 ml எத்தரல் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கியை 10 L தண்ணீரில் கரைத்து தெளிப்பதால் காய்கள் அதிக அளவில் உருவாகி விளைச்சல் அதிகரிக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு. வெப்ப அளவு, ஈரத்தன்மை, ரகம், வளர்ச்சி போன்றவற்றை பொறுத்து உருளைக்கிழங்கின் முளைப்புத்தன்மை அமையும். எனவே கிழங்குகளை அறுவடை செய்து சேமிக்கும் போது ஏற்படும் இழப்பை தவிர்க்க அறுவடை செய்வதற்கு சில நாட்களுக்கு முன்பே மாலிக் ஹைட்ரசைடு என்ற வளர்ச்சி தடுப்பானை 2000 ppm அளவில் தெளிக்க வேண்டும். மாலிக் ஹைட்ராக்சைடு கிடைக்காத பட்சத்தில் மாலிக் அமிலம் அல்லது டார்டாரிக் அமிலம் பயன்படுத்தி சிறந்த பலனை பெறலாம். அடுத்து மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கில் விளைச்சலை அதிகரிக்க எத்தரல் தெளிக்க வேண்டும். நடவு செய்து 4 முதல் 5 மாதங்கள் கழித்து மாதம் ஒருமுறை 250 ppm என்ற அளவில் எத்தரலை தெளித்தால் உணவு சத்துக்கள் இலை மற்றும் தண்டிலிருந்து கிழங்கிற்கு அதிக அளவு எடுத்துச் செல்லப்பட்டு சுமார் 20% அதிக விளைச்சல் பெறப்படுகிறது. இனி சர்க்கரை வள்ளி கிழங்கு பற்றி தெரிந்து கொள்ளலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கின் எண்ணிக்கையையும் பருமனையும் அதிகரிக்க வளர்ச்சி ஊக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கைனட்டின் என்ற வளர்ச்சி ஊக்கியை 100 ml எடுத்து 1 L தண்ணீரில் கரைத்து நடவு செய்த 20 மற்றும் 30ஆம் நாள் தெளிப்பதால் கிழங்கின் விளைச்சல் அதிகரிக்கும். கைனட்டின் கிடைக்காவிடில் எத்தரலையும் தெளிக்கலாம். இதை கொடிகளை நடவு செய்த 30 நாட்கள் கழித்து 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்க வேண்டும். 300 ppm எத்தரல் கரைசல் தெளிப்பதால் 50% விளைச்சல் அதிகரிக்கும். பொதுவாக சர்க்கரை வள்ளி கிழங்கு நடவு செய்த 120 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். ஆனால் எத்தரல் தெளிப்பதால் 105 நாட்களிலேயே கிழங்குகள் முதிர்ச்சியடைந்து விடும். எத்தரல் இலைகள் மற்றும் தண்டில் உள்ள உணவு சத்துக்களை கிழங்குகளுக்கு விரைவாக கொண்டு செல்ல தூண்டுவதால் கிழங்குகளின் வளர்ச்சி துரிதமாகி விரைவில் முதிர்ச்சியடையும். அடுத்து வெங்காயம். வெங்காயத்தை சேமிப்பதற்கு நல்ல காற்றோட்டம், ஓரளவு மிதமான சீரான வெப்ப அளவு மற்றும் குறைந்த ஈரப்பதம் மிகவும் அவசியமாகும். வெங்காயத்தை 30 degrees to 32 degrees Celsius வெப்பத்தில் நன்கு சேமிக்க முடியும். ஈரப்பதம் 60 முதல் 70% இருப்பது மிகவும் நல்லது. இவை வேர்பாகத்தை முளைக்க விடாமல் செய்து அதிக நாட்கள் சேமிக்க உதவுகிறது. எனவே சேமிக்கும் பொழுது முளைப்பை தடுக்க வெங்காயத்தை அறுவடை செய்வதற்கு முன்பு பூங்கொத்துக்கள் கீழே விழுவதற்கு முன்பு மாலிக் ஹைட்ரசைடு என்ற வளர்ச்சி தடுப்பானை 2500 ppm என்ற அளவில் தெளித்த பின் அறுவடை செய்து சேமித்தால் வெங்காயம்

0: முளைப்பை தடுக்க முடியும். இனி அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவரை பயிரில் மகரந்த சேர்க்கை, கருவுறுதல், காய்ப்பிடிப்பு போன்றவை சீராக அமைவது பெரும்பாலும் அவ்வப்போது இருக்கும் காலநிலையை பொறுத்ததாகும். தட்ப வெப்பநிலையில் அதிக மாறுதல்கள் ஏற்படும் போது காய்ப்பிடிப்பு தன்மை அதிகம் பாதிக்கப்படும். இச்சமயங்களில் 2 PPM வளர்ச்சி ஊக்கியை தெளிப்பதன் மூலம் காய்ப்பிடிப்பினை அதிகரிக்க செய்து அதிக விளைச்சல் பெறலாம். தட்டை பயறு. காய்கறி வகை தட்டை பயிரின் விளைச்சலை அதிகரிக்க மாலிக் ஹைட்ரசைட் தெளிப்பது அவசியம். செடிகள் பூக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு 15 PPM அளவில் தெளிப்பதன் மூலம் காய்ப்பிடிப்பை சுமார் 35% உயர்த்த முடியும். இது பிரதான தண்டின் வளர் நுனியின் வளர்ச்சி வீரியத்தை குறைத்து அதிக பக்க கிளைகளை உற்பத்தி செய்து அதிக பூக்களை உருவாக்கி விளைச்சலை அதிகரிக்கும். இனி பச்சை பட்டாணி. இப்பயிருக்கு பிளானோபிக்ஸ் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கியை 3 முறை தெளிக்க வேண்டும். முதல் முறை பூ தோன்ற ஆரம்பிக்கும் போதும், 2வது முறையாக 3 முதல் 4 வார இடைவெளிக்கு பிறகும், 3வது முறை மறுபடியும் 3 முதல் 4 வாரத்திற்கு பிறகும் தெளிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் 60 மில்லி பிளானோபிக்ஸ் 270 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தெளிக்க வேண்டும். காலிஃபிளவர். இப்பயிரில் அதிக விதை உற்பத்திக்கு எத்தரல் தெளிப்பது அவசியமாகிறது. பூக்கும் பருவத்தில் 250 PPM கரைசலை தெளிப்பதால் விளைச்சல் அதிகரிக்கிறது. முள்ளங்கி. எத்தரல் வளர்ச்சி ஊக்கியை விதை முளைத்து 3 இலைகள் வெளிவந்த பின்பு 10 PPM என்ற அளவில் தெளிப்பதால் விளைச்சல் 30% வரை அதிகரிக்கும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

எண்ணெய் வித்துக்கள் கிசான் மித்ரா. எண்ணெய் வித்து விவசாயிகளுக்கான இந்தியாவின் நாடு தழுவிய முதல் வாட்ஸ்அப் செயற்கை நுண்ணறிவு ஆலோசனை சேவை. உள்நாட்டில் எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிக்கவும் சமையல் எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கவும் இந்தியா காரிஃப் விதைப்பு பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் எண்ணெய் வித்துக்கள் கிசான் மித்ரா ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ICAR இந்திய எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த வாட்ஸ்அப் சார்ந்த செயற்கை நுண்ணறிவு ஆலோசனை சேவை எண்ணெய் வித்து சாகுபடி குறித்த நம்பகமான மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த தகவல்களை விவசாயிகளின் சொந்த மொழியிலேயே எந்நேரமும் அவர்களின் அலைபேசிகளுக்கே நேரடியாக கொண்டு சேர்க்கிறது. விவசாயிகளுக்கு நேரடி பலன் அளிக்கும் வகையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் ICAR கொண்டுள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக இந்த சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. விவசாயிகள் 4024598180 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா என்று சேமித்து நிலக்கடலை, கடுகு, எள், சூரியகாந்தி, சோயாபீன், நைஜர் மற்றும் பிற எண்ணெய் வித்து பயிர்கள் குறித்த கேள்விகளை எந்த ஒரு இந்திய

மொழியிலும் கேட்டு பெறலாம். தொலைபேசி எண்ணை மீண்டும் அறிவிக்கிறோம். 4024589818. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த சாட்பாட் பயிர் ரக தேர்வு, பயிர் மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் தடுப்பு, நீர்ப்பாசனம் மற்றும் அறுவடைக்கு பிந்தைய நடைமுறைகள் குறித்த ஆராய்ச்சி சார்ந்த வழிகாட்டுதல்களை வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இலவசமாக உடனடியாக வழங்குகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு ஜி பாமலனுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின்போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார். சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாக தெரிவித்தார். அயோத்தியா யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின்போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று கூறினார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 6 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். உலக வாழ்விட தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என்று அவர் தெரிவித்தார். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனைவருக்கும் வீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு டோக்கன் சாஹூ தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில்

0: இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்த்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கானாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால், தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய்பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னெட் தலா 2 கோல் அடித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:10. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் இளையராஜா சித்ரா குரல்களில் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
0: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: York Nagel won the 2026 Nobel Prize in Physiology or Medicine for developing a breakthrough technique to decode the inner workings of the brain. This method, known as optogenetics, acts as a light-sensitive switch, allowing scientists to potentially map which cells are responsible for which function in the brain. The Nobel Assembly of Sweden's Karolinska Institute made the announcement today. The Nobel Committee said in a statement that the German duo of Hegemann and Nagel discovered a protein in algae known as channel rhodopsin before American scientist Dyson Roth transformed the protein into a light-controlled switch for nerve cells. It added that the work has laid the foundation for a new era in neuroscience. Benchmark domestic equity indices rose around 0.6% today, snapping a four-day losing streak. The Sensex gained 473 points to close at 72,382. Nifty climbed 134 points to settle at 22,556. And now before we end the bulletin, the headlines once again. India and Switzerland signed 5 pacts to strengthen cooperation in transport technology, infrastructure and mobility, identify new avenues for defense cooperation and deepen collaboration in nuclear energy. External Affairs Minister Dr. S. Jaishankar says India's multi-alignment approach enables engagement with major global powers including US, Russia and China. First cargo vessel since independence sails from Assam to Bangladesh via Brahmaputra, reviving international trade route after 80 years. West Bengal to get 4 new airports in 2 years to strengthen regional air connectivity as center and state sign MOU. And German and US scientists win Nobel Prize in Medicine for breakthrough technique unlocking mysteries of the brain. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மையின் அவசியம் மற்றும் அதற்கான சட்டங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். திடக்கழிவு மேலாண்மையில உள்ளாட்சி அமைப்புகளோட பங்களிப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வேற ஒரு முறையும் வந்து கையாள்ற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் சார். என்னன்னா, இந்த தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள்ல இருந்து உரங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு இதுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
4: முழுமையாக எல்லா திடக்கழிவுகளுமே உர பயன்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளதாக இல்லை. அது மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வகைப்படுத்தப்பட்ட திடக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ரீசைக்கிளபிள்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம வந்து கிரீன் அண்ட் ப்ளூ நீல கலரில் வச்சுருக்கோம், நீல பெட்டியில் அதை பயன்படுத்த முடியும். ஓரளவுக்கு கிரீன், நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை வேளாண் கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த வேளாண் கழிவுகள் அதிலிருந்து நம்ம பண்ண முடியும். இந்த இரண்டையும் நம்ம நிச்சயமாக உர பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனால் அதற்கான அந்த தயாரிப்பு பணி இருக்கு இல்லையா, அது அந்த மட்டத்தில் செய்ய முடியாது. யார் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம், எந்த தொழிற்சாலையில் ஈடுபட்டிருக்கிறோம், அங்கே அந்த இடத்துக்கு இதை அனுப்பத்தான் முடியும். அதுக்கு மேலே அவங்களால் எதுவும் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ நேரடியாக உர தயாரிப்புக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உர தொழிற்சாலை பொறுத்து தான் இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்கும் வச்சுங்களேன், அப்போ இது எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் எப்படி தெரியல. ஆனால் இது தொடர்பாக புதுக்கக்கூடிய இந்திய அரசுக்கு சில வழிமுறைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன, மிக பிரமாதமாக இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃப்யூஸ் ஃபியூல்னு ஒன்று வச்சுருக்காங்க, அருமையான ஒரு கான்செப்ட் அது சரிங்களா. அது என்னென்னு இதெல்லாம் இந்த இந்த கம்பஸ்டபிள் திடக்கழிவுகள் இருக்குது, அதாவது அது எல்லாத்தையும் போட்டு எரித்து அது மூலம் வரக்கூடிய அதை வைத்துக்கொண்டு அதை ஒரு விசையாக பயன்படுத்த முடியும், அது ஒரு எனர்ஜியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த சுமார் 6 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த சிமெண்ட் தொழிற்சாலை, உர தொழிற்சாலை உள்ளிட்ட பெரிய தொழிற்சாலைகளிலே அவர்கள் எரிபொருள் தேவைக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம், அது 5%-15% வரைக்கும் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் பண்ண முடியும். அதாவது எப்படி நிலக்கரிக்கு பதிலாக இது பயன்படுத்துகிறாங்க சரிங்களா, நிலக்கரிங்க அதுவே தானே, எரிய வைக்கிறீங்க அழுந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை வச்சு தான் நீங்கள் மாற்றுறீங்க. அதே மாதிரி தான் இதுவும் இந்த திடக்கழிவை எரிய வைத்து அதிலிருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் சிறிது காலம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் தோணுது. என்ன முதல்ல இங்கிருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கும், அது எந்த அளவுக்கு உடனடியாக பயன்படுத்த முடியும்னு தெரியல. அந்த திடக்கழிவு வரக்கூடிய அந்த எரிப்பதால் வரக்கூடிய புகையை அவர்கள் எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்கள் அப்படிங்கலாம் தெரியல. இது பற்றி எல்லாம் இப்போது இந்திய அரசாங்கம் மிக தீவிரமாக பரிசீலித்து வருகிறது சரிங்களா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வெவ்வேறு ஸ்டேஜில். அது அநேகமாக அந்த கொள்கை குறிப்பில் சொல்லியிருக்கிற போல அநேகமாக அடுத்த 5-6 ஆண்டுகளே இது பற்றி ஒரு தெளிவான இன்னும் ஒரு ஒரு பிக்சர் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும். அது உர தொழிற்சாலைங்கிறது இல்லை, அவங்க கொடுத்ததே வந்து சிமெண்ட் தொழிற்சாலையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. உர தொழிற்சாலை மட்டும் இல்லை, சிமெண்ட் தொழிற்சாலை இதெல்லாம் பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான அந்த பயன்பாடு

0: போக போக தான் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசாங்கத்தின் நோக்கம் மிகச்சிறந்ததாக இருக்கிறது மட்டும் சொல்ல முடியும்.
1: இப்போ வந்து நம்ம பொதுமக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றத அவங்க ஏற்கனவே வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து வந்துட்டாங்க, அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய திடக்கழிவுகள் வந்து தொழிற்சாலைகள்லேருந்து வர்றதா வந்து புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குது. அப்போது தொழிற்சாலைகளுக்கான என்னென்ன அறிவுரைகள் இந்த சட்டங்கள் வாயிலாக வழங்கப்பட்டிருக்கு சார்?
0: அது அறிவுரைகள் அப்படிங்கிறத விட விதிமுறை இடத்துல ஒரு எச்சரிக்கையாகவே பண்ணியிருக்காங்க அவங்க. என்னென்னா புதுசாக ஒரு பிரின்சிபிள் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, டாக்டர் கலி கங்கராஜுலேட், ரொம்ப நல்ல கேள்வி. என்னென்னா இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபிள்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை இந்த ரூல்ஸில் இருக்காது, மிகவும் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கொள்கையாக தெரிகிறது. ஏன்னா பொல்யூட்டர் பே பிரின்சிபிள் அந்த வாசகமே அது தெளிவாக சொல்லுது என்னன்னு சொல்லிட்டு நம்முடைய நேர்களுக்காக சொல்கிறோம். பொல்யூட்டர் அப்படிங்கிற மாசு உருவாக்குபவர், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் பொல்யூட்டர். பொல்யூட்டர் பே பிரின்சிபல், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் தான் அந்த மாசு நீக்குவதற்கான அந்த செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளும்.

0: அந்த வாசகமே அது தெளிவாக சொல்லுது என்னன்னு சொல்லிட்டு நம்முடைய நேர்களுக்காக சொல்கிறோம். பொல்யூட்டர் அப்படிங்கிற மாசு உருவாக்குபவர், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் பொல்யூட்டர். பொல்யூட்டர் பே பிரின்சிபல், யாரால் மாசு உருவாகிறதோ அவர் தான் அந்த மாசு நீக்குவதற்கான அந்த செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தான் செலுத்த வேண்டும்ங்கிறது தான் கொள்கை, சரிங்களா. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது தொழிற்சாலையாக இருக்கட்டும், அல்லது ஏதேனும் வர்த்தக நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாகவே கூட இருக்கட்டும், யாரால் மாசு ஏற்படுகிறதோ அவர்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீக்குவதற்கான அத்தனை செலவும் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டு இருக்கிறது, ஒன்று அரசாங்கத்தில் நிதிச்சுமை குறைகிறது என்பது ஒன்று, இரண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி இது நாம் அதிகமாக சாலிட் வேஸ்ட்டு போகிறதுனால நம்ம இன்னும் அதிகமாக அதற்காக செலவு செய்ய வேண்டியங்கிற வருகிற போது அப்போ குறைத்துக் கொள்வார்கள்ல, அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வரும் இல்லையா. முக்கியமாக அரசாங்கம் அதை தான் பார்க்குறது, அவங்கள்ட்ட அந்த பணம் வரணுங்கிற கூட இல்லை, அவங்களுக்கு அந்த பொறுப்பு வர வேண்டும். அது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் அதிக மாசு உண்டாக்குகிற பொருட்களை வீணாக்கினீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தி இல்லையா. அதுதான் இப்போ பண்ணியிருக்காங்க, அதுலேயும் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 சதுர மீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு நாளைக்கு 40,000 கிலோகிராம் அல்லது 40,000 லிட்டருக்கு மேலான கழிவுகளை வெளியே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெருசாக கொண்டு வராங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர்னு போடுறாங்க, அவங்க அப்படியே கொண்டு வராங்க. இப்போது அதாவது மிகப்பெரிய அளவில் கழிவுகளை கொண்டு வருகிறவர்கள் அப்படிங்கிற அப்படி ஒரு லேபிள் பண்ணுறாங்க. அதே பெரிய விஷயம் இல்லை, அது லேபிள் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் இது வருது சொல்லலாம், பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அப்போ வருது. அப்போது நீங்கள் மிகப்பெரிய அளவிலே பல்க் வேஸ்டேஜ் கொண்டு வரீங்க, அதுக்கு நீங்கள் தான் கட்டணம் செலுத்தாக வேண்டும் அப்படிங்கும்போதும் அது அடையாளப்படுத்தப்படுகிற போது அது ஒரு ஸ்டிக்மா வருது இல்லை, அவங்க மேலே அவங்களும் களங்கம் வருகிறது இல்லை. இவங்க சமுதாயத்தில் இந்த அளவுக்கு கழிவுகளை கொண்டு வருகிறார்கள் அப்படி சொல்லும் போதே அதுவும் அவங்க மேலே ஒரு களங்கம் வருகிறது. அதன் மீது அதை சரி செய்வதற்கான அந்த கட்டணம் இவங்க தான் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ இரண்டு பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் வருகிறது இல்லையா, இதை விட பெருசாக என்ன கொண்டு வர முடியும்.
1: அதாவது இதில் வந்து பார்க்குறோம்னா மக்கள் வந்து இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இதை செய்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாமல் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கிறது மூலமாக வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம்.
0: ஆமாம், இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறதான், அதாவது சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட சட்டம் ஒரு தெளிவான வரையறையை கொடுத்துருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், நீங்கள் இதுக்கு கொடுத்ததான் ஆகணும், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பெயரும் வரும், நீங்கள் தான் வந்து பல்க் வேஸ்டேஜ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பேரும் வரும்,
1: ஒரு பொறுப்புணர்வு அவங்களுக்கு
0: பொறுப்பு வரும் இல்லையா. அது வந்து பெரிய விஷயம் தான். அது இல்லாமல் தொடர்ந்து கடந்த சில பத்தாண்டுகளாகவே நாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல பேர் பல இடங்களில் திடக்கழிவுகளாக இருக்கட்டும், திரவ கழிவுகளாக இருக்கட்டும், ரசாயன கழிவுகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் என்று ஆற்றில் கலக்கதோ அல்லது வேறு நீரில் கலப்பதோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
1: அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார், சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு இது போன்ற திடக்கழிவுகள் தீங்கை ஏற்படுத்துது, அதற்கு இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு தீர்வு அமையும்.
0: இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் கவனித்த வரையில் என்னென்னா ரொம்ப நெருக்கமாக கடந்த சில ஆண்டுகளை பார்த்த வரையில் மூன்று விஷயங்களை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஒன்று என்ன, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இந்த லெகசி டம்பிங் சொல்லியிருக்கோம் இல்லையா, காலங்காலமாக ஒரே இடத்துலையும் ஏராளமாக கொண்டு இருப்பிருக்கு. அப்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய நிலத்திலெல்லாம் நிலத்தடி நீர் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான மாசு அப்படின்னு பார்க்குறபோது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காற்று, அது நமக்கே தெரியும் அந்த பக்கம் போகவே முடியலங்கிற மாதிரி பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த வழியாக நம்ம போகும்போதே ரொம்ப தூரத்துலேருந்தே அந்த இடத்துல குப்பை கொட்டப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிய அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது இல்லையா, அது எந்த அளவுக்கு உடலுக்கு மோசமானது அப்படிங்கிற நமக்கு தெரியும். மூன்றாவது கிருமிகள், அது கொசுக்களில் தொடங்கி புழுக்கள் இருந்து பூச்சிகள் இருந்து அத்தனை இவை மூலம் பரவக்கூடிய நோய்கள். அப்போது குப்பை என்றாலே அது நோய் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத மாற்றணும் அப்படி தான் இப்போது இந்திய அரசாங்கம் முயற்சித்து கொண்டு இருக்கிறது. அதில் எல்லா குப்பைகளிலிருந்தும் நோய்கள் வருவதில்லை, கிருமிகள் வருவதில்லை, அதனால தான் இப்போ இதெல்லாம் மாற்றோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஹசார்டஸ் இருக்குங்களா, பெரும்பாலும் இந்த மருத்துவ கழிவுகள் இல்லாமல் பிற இ வேஸ்ட்லேருந்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புழுப்பூச்சிகள்லாம் வராது சரிங்களா, ஆனால் அது ரசாயன கழிவுகளாக மாறுகிறது போது தான் பிரச்சனை வருகிறது சரிங்களா. அதே சமயத்தில் இந்த ஈரமானது இருக்கு இல்லையா, ஈரமானது இன்னும் ஒரு புழுப்பூச்சியில் வந்தாலும் கூட அத்தனையும் மிகவும் மோசமானவை என்று சொல்ல முடியாது,
1: தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா சார்,
0: பெரிய அளவுக்கு இல்லை, ஆனால் மருத்துவ கழிவுகளிலிருந்து வரக்கூடியது இருக்கிறது, சானிட்டரி வேஸ்ட்லேருந்து வரக்கூடியது இருக்கிறது, இதிலிருந்து வரக்கூடிய பெரிய அளவில் தொற்று
1: நோய்.
0: ஆமாம், அதனால் முதல் வகையும் நான்காவது வகையும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அபாயகரமானது இல்லை, ஆனால் இரண்டாவது மூன்றாவது மிகவும் அபாயகரமான விஷயம் தான், அது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலை பாதிக்கும் சரிங்களா. இது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடும்போது தொழிற்சாலை கழிவுகள் ஒரு பெரிய ஒரு நிலப்பகுதியை பாழ்படுத்திவிடும்.
1: நிலத்தடி நீரை மாசுபடுத்துவது,
0: ஆற்று நீரை மாசுபடுத்துவது, பல இடங்களில் கிணற்று நீர் மாசுபட்டிருக்கிறது. கிணறு இவங்க இருக்கிற வீடு எங்கேயோ இருக்குது, அந்த தொழிற்சாலை வேறு எங்கேயோ இருக்கிறது, ஆனாலும் இந்த கிணற்று நீரில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் இப்போது இல்லை, அதில் சுவை மாறி இருக்கிறது அப்படின்றாங்க, அது நிறம் மாறி இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் வருகிறதுனா இதெல்லாம் இந்த மாசுடனால் தான். அதனால் மாசுவால் வரக்கூடிய ஆபத்துகள்ங்கிறது இவ்வளோ தான் சொல்லவே முடியாது, அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இப்போ இதெல்லாம் வந்திருக்கு. இது ஏதோ வெறுமனே வந்து திடக்கழிவு மட்டும் கொண்டு போய் குப்பையில் கூட்டி எங்கே பண்ணுறலாம் இல்லை, அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை விதிகள் வகுக்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு

0: மாஸ் டம்பிங் இருக்குல்ல, ஒரே இடத்துல கொண்டு போய், அதாவது கலெக்ட் அண்ட் டம்ப் அப்படிங்கிறது தான் இருந்தது இது வரைக்கும். அது வந்து நம்ம மாற்றுறோம், மாற்றிட்டு அது செக்ரிகேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அதை ஹைஜீனிக்காக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹெல்த்து விஷயமாக, அது ஒரு ஹெல்த்தி விஷயமாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் இந்த திடக்கழிவு மேலாண் சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு யூனிக் அம்சம், ஒரு சிறப்பு அம்சம்னு நான் பார்க்குறேன்.
1: நிச்சயமாக சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் பேச்சில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க, நான் கவனித்தேன். என்ன அப்படின்னா, இ வேஸ்ட் அப்படி சொன்னீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே நிறைய மின்னணு சாதனங்களை வந்து பயன்படுத்த அதனுடைய கழிவுகள் அப்படின்றது தற்காலத்தில் வந்து அதிகமாக தான் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இதையெல்லாம் வந்து முறையா அப்புறப்படுத்துறதுக்கான விதிமுறைகள் அப்படின்றதையும் அரசு சொல்லியிருக்காங்களா, அது பற்றி நீ சொல்லுங்க.
0: இல்லை, தனியாக இவேஸ்ட்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லலை. ஏன்னா அந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டில் இது எல்லாமே வருகிறது. என்ன இப்போ இவேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிக நிச்சயமாக ஒரு க்ரீன் வேஸ்ட் இல்லை, அது நமக்கு தெரிகிறது. ரீசைக்கிள் வேஸ்ட்டானால் பெரும்பாலான சமயங்களில் அது இல்லை, சில இடங்களில் அது இருக்கிறது. மூன்றாம் நியூனிச்சமாக சானிட்டரியில் வராது, அடுத்தது ஹசார்டஸ்லாம் வருது. அப்போது இது எங்கே அடங்கும் அப்படின்னா, இரண்டு தான் அடங்கும். ஒன்று ரீசைக்கிளபிளில் வரும், இல்லைனா ஹசார்டஸ் வேஸ்ட்டில் வரும். பெரும்பாலான இ வேஸ்ட் வந்து அநேகமாக ஹசார்டஸ்லாம் வந்து முடியுது, ரீசைக்கிளபிள் இல்லை அந்தளவுக்கு. அப்போது அதில் போடுகிற போது அது எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் இப்போ விதிமுறைகளை சொல்லியிருக்கிறது. அப்போது நம்ம இரண்டு விஷயங்கள் மிக தெளிவாக தெளிஞ்சுக்கணும். இ வேஸ்ட்டில் எதையெல்லாம் ரீசைக்கிளபிளாக இருக்கோ அது எல்லாம் அதில் போட்டோம்னா அதுவே வந்து பெரிய அளவில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எதுவெல்லாம் ஹசார்டஸை நாம் பிரித்து போடுறோமோ ஹசார்டஸ்லாம் உடனடியாக அழிக்கப்படும், ஏதேனும் விதத்தில் அது வந்து அகற்றப்படும் அப்படின்னு தெரியுது. ஆனால் அதற்கான கொள்கை வடிவமைப்பு இன்னும் முழுமையாக வரல, உலகம் முழுக்கும் எங்கேயுமே இல்லை சரிங்களா. இன்ஃபேக்ட் இந்தியாவிலோட பாதிப்புகள் மிக குறைவு. மேலை நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இவேஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு செய்திகளின்படி, பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் பல மெட்ரிக் டன் இ வேஸ்ட் புதஞ்சு கிடக்கிறதா இருக்கு. அப்போ கப்பலில் போகிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். அப்போது இ வேஸ்ட்டுங்கிறது மிக நிச்சயமாக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் தான். அதில் இந்திய அரசாங்கம் அநேகமாக அதை மிகச்சரியான வழியில் கையாள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதுன்னு சொல்லலாம்.
1: நிச்சயமாக சார், அதாவது சட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து பொறுப்புணர்வையும் ஒழுங்கையும் தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சட்டங்கள் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த குப்பைகளை தரம் பிரிக்கிறது முதற்கொண்டு அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்கு. பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்ன சார்?
0: பொதுமக்கள் செய்ய வேண்டிய இரண்டே இருந்துதாங்க. குப்பைகளை கண்ட இடத்துல போட வேண்டாம், குப்பை தொட்டியில் போடுங்கள் ஒன்று. இரண்டாவது, குப்பை தொட்டியில் போடும்போது வகைப்படுத்தி போடுங்கள், உங்கள் வீட்டிலே அதை வகைப்படுத்துங்க, அப்புறம் கொண்டு மற்றதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துக்கொள்ளும், அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். நமக்கு இருக்கு ரொம்ப சிம்பிள் தான், இது வேஸ்ட்டு அப்படியே தூக்கி போட வேண்டாம், வேஸ்ட்டை குப்பை தொட்டியில் போடுவோம், வகைப்படுத்தி போடுவோம். இந்த ரெண்டு மட்டும் செய்தால் போதும், மிக நிச்சயமாக நம்ம திடக்கழிவு மேலாண்மை மிகச்சிறப்பாக செயல்படுத்த முடியும்.
1: நிச்சயமாக சார், நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போட இந்த மாதிரியான சட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த குப்பைகளை முறையாக அகற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: மிக நிச்சயம் பெரிய உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது, ஸ்வச் இந்தியா பாரத். அப்போது இதையெல்லாம் ஒரு பாரத பிரதமர் பேசணுமா அப்படின்னு பல பேர் கேட்டவங்க தான் உண்டு. பல சமயம் இது மாதிரி நேர்காணலில் கூட பல பேர் கேட்டுக்கிறார்கள். அப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் பாரத பிரதமருக்கும் எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லணும். அப்படி தான் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கியது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகளில் புரிய முடிஞ்சது. மிக முக்கியமாக திறந்த வழி கழிப்பிடங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் மிக நிச்சயமாக அரசாங்க உதவியின் கீழ், அரசாங்க நிதி உதவியின் கீழே வந்து கழிப்பிடங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது. அப்புறம் குப்பை கூலங்கள் சார்ந்த ஊர்களிலிருந்து தெருக்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கிறது. அதில் வெகுவாக நாம் பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ இதையும் நான் பார்க்குறேன். அப்போது இதிலே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையும் கூட, இது மேலாண்மை அப்படிங்கிற அந்த சொல் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமான திடக்கழிவு தான். திடக்கழிவு குறையவே போகிறதில்லை, நாட்களும் அதிகமாக தான் போகிறது. அப்போது அதுக்கேற்ப இந்த மேலாண்மை விதிகள் வரையப்பட்டிருக்கின்றன. அதான் நான் இப்போவும் சொல்கிறேன், மிகப்பெரிய மக்களுக்கு இது பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஸ்வச் பாரத் எந்த அளவுக்கு, தூய்மை இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு தொடங்கப்பட்ட போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஆரம்பத்தில் இல்லை, ஆனால் போக போக மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபட ஆரம்பித்தார்கள், ஏன்னா அந்த பயன் தெரிய ஆரம்பித்தது. அதே மாதிரி இந்த திடக்கழிவு மேலாண்மையுடைய பயன்களும் மிக நிச்சயமாக மக்களுக்கு தெரிய வரும்.
1: நிச்சயமாக சார், தூய்மை இந்தியா இயக்கம் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய அருமை வந்து தெரியல, ஆனால் வந்து சவாலான காலங்களை வந்து நம்ம கடந்து வரும்போது அதனுடைய அருமை வந்து மக்களுக்கு நன்றாகவே புரிந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். தூய்மை இந்தியா இயக்கத்தினுடைய இன்னொரு அம்சமாக தான் நம்ம இந்த திடக்கழிவு மேலாண்மையும் பார்க்குறோம். நிறைய விஷயங்களை, இந்த சட்டங்களை பற்றியும் சொன்னீங்க. பொதுமக்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு இருக்கணும், அவங்க பொறுப்புணர்வாக இருக்கும்போது இந்த சட்டங்கள் எவ்வளவு வலிமையானதாக மாறும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. தேவி கடாட்சம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

கருணாவலோகான். இப்பேற்பட்ட காஞ்சி மாநகரத்தில் அப்படி காமாட்சியா, மதுரையில் மீனாட்சியா, காசியில் விசாலாட்சியா, இப்படி பலவேறு க்ஷேத்திரங்களில் எவ்வளவோ நாமங்களில் எவ்வளவோ ரூபங்களில் பாரத தேசத்தில் ஒரு நதியாக ஓடினா கூட அதை கங்கா மாதா, யமுனா மையா அப்படின்னு ஒரு அம்மாவாக தான், ஒரு ஸ்திரீ ரூபமாக தான் அந்த நதியை கூட கொண்டாடுறோம். அப்போ ஒத்தொத்தருக்குள்ளேயும் அந்த ஒரு ஜீவனாக, ஜீவனுக்கு ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு சக்தியாக அந்த பராசக்தி ஜெகன் மாதா தான். ஜெகன் மாதானா வெறும் மனுஷர்களுக்கு மட்டும்தான் அம்மாவா இல்லையே? ஒரு ஈயோ எறும்போ புழுவோ பூச்சியோ பெருசாக அப்படி பயங்கரமாக இருக்கிற யானைக்கும் அவ தான் தாய், அப்படி இத்தினோண்டு இருக்கிற சிலந்திக்கும் அவ தான் தாய், எல்லா ஜீவராசிக்கும், உயிர் உள்ளதுக்கும் உயிர் இல்லாததுக்கும், அசைவுக்கு உற்று இருக்கிறது அசைவற்று இருக்கிறது, அது ஸ்தாவர ஜங்கமமாக எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் அது தாய்மை அப்படிங்கிறதுக்கே ஒரு ரூபம் அப்படின்னா அது அந்த ஜெகன் மாதா தான். அந்த ஜெகன் மாதா பொதுவாக நவராத்திரி சமயத்தில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படிங்கிற மூணு ரூபமாக ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, முதல் மூணு நாட்கள் அந்த துர்கைய பராசக்தியா ஜெகதம்பிகையா, அந்த உமா மகேஸ்வரனுடைய உமாவா அவளை ஆராதனை பண்ணுறோம். அடுத்த மூணு நாட்கள் மகாலட்சுமியா ஆராதிக்கிறோம். கடைசி மூணு நாட்கள் சரஸ்வதியா ஞான ரூபமா ஆராதிக்கிறோம். அப்போ பார்வதி அப்படிங்கிறது அந்த ஜெகதம்பிகையா என்ன காண்பிக்கிறான்னா, எல்லாத்துக்குள்ளேயும் இயங்கக்கூடிய சக்தியா, மனசுல கூட ஒரு சக்தி மனோதிருடம் இருந்தாதானே அப்போதானே ஒருத்தரால வாழ்க்கையை வாழ முடியும். ஒருத்தர் வாழ்க்கையில சக்தி, மனசுக்கு முதல்ல சக்தி வேணுமே, பேசுறதுக்கு ஒரு சக்தி வேணும், பாடணும்னா ஒரு சக்தி வேணும், கேட்கறதுக்கு கூட சக்தி வேணும். அப்போ சக்திங்கிறது நீ இருந்தாதான், ஆங்கிலத்தில் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எனர்ஜி இல்லைன்னா ஒருத்தர் அப்படி சூன்யமா பழுதானே உட்கார்ந்துன்றோம். அப்போ அந்த உள்ளுக்குள்ள நம்மளை இயங்க வைக்கிற ஒரு சக்தியா அந்த ஜெகதம்பிக்கை இருக்கா இல்லையா, அப்பதான் நிறைய சம்ருத்திகள் ஏற்படுறது. சம்ருத்தி நிறைய சுபிக்ஷங்கள் அஷ்டைஸ்வரியங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில வர்றதுதான் அடுத்த மூணு நாட்கள்.

மகாலட்சுமி ஸ்வரூபமா நம்ம ஆராதிக்கிறோம். கடைசி மூணு நாட்கள் எவ்வளவு இருந்தாலும் தர்ம அர்த்த காம மோட்சம், கடைசியா மோட்சம்தான் ஜென்மாவுக்கு சப்பலம்ங்கிறது என்ன, ஒருத்தருடைய ஜீவனுக்கு சப்பலம் அப்படிங்கிறது என்னவா இருக்க முடியும்னா, அது அவனையே அவனை நாடி போறது தானே, பகவானை நாடி போறது தானே, எது ஒண்ணு அசாஸ்வதமோ அதை நாடி தேடி போறது தான் நம்மளுடைய ஜீவனுக்கு நிஜமான ஒரு பலம், சபலம். எந்த ஒரு ஜீவனும் தேடி போக வேண்டிய ஒரு இலக்குன்னா அது அந்த சர்வாந்தர்யாமிய உணர்றது தானே. அப்ப மோட்சத்தை தேடி எங்கேயும் போயிட முடியாது, அதை யாராலையும் தந்துடவும் முடியாது, அதை தானா உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நமக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு சக்தியா அந்த சரஸ்வதி மகாவித்யாவா நமக்குள்ள எல்லா ஞானத்தையும். இப்படி சதுர்சஷ்டி கலாமையின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது எப்படியோ, ஒரு வீணாகானத்திலையும் ஒரு வயலினிசையிலையும் ஒரு மிருதங்கத்திலையும் ஒரு கட்டத்திலையும் எவ்வளவு வாத்தியங்கள் இருக்கோ, எவ்வளவு கலைகள் இருக்கோ, நம்ம நாக்கில் கூட இருக்காது தானே.

அந்த ஒலியில இருக்கா, அந்த குழந்தையோட மழலையில இருக்கா, கிளியோடைய நாக்குல இருக்கா, குயிலுடைய கானத்துல இருக்கா அப்படின்னு எல்லா இடத்துலயும் சக்திமயமா இருக்கக்கூடியது அவதான். அப்ப அவளோட கருணையினாலதான் இன்னைக்கு ஒத்தொத்தரும் ஜீவிக்கிறோம்னா, அந்த கருணைக்கு எது ஆதாரம், கருணைக்கு பாத்திரமானவர்கள் இருக்கார்களா அப்படின்னா, அவ பொதுவா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு தேவதையை நம்ம பார்த்தாலும் அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இருக்கேன் உனக்கு அபயம்னு நான் இருக்கேன் அப்படின்னு இப்படி கையை காண்பிக்கணும். ஆனா தெய்வத்தின் குரல்ல மகாபெரியவா ரொம்ப அழகா சொல்றார், அம்பாளுக்கு அந்த அபயஹஸ்தமோ வரதஹஸ்தமோ தேவையே இல்லப்பா, அவ கண்கள் போரும் அதுல ஒரு கடைக்கன் பார்வையாது போதுமே, அவ கடைக்கன் கட்டாட்சம் போரும், ஸ்ரீ காஞ்சியில அங்க மூக்கர் வந்தார், மூக்கருக்கு பேசவே முடியலங்கிறதுனால்தான் பேச முடியாதவர்னு தான் மூக்கர்னே பேரு. ஆனா மூக்க பஞ்சசதின்னு ஆர்யா சதகத்துல ஆரம்பிச்சு கட்டாட்ச சதகம்னு அவர் பாடினதுலேருந்து தானே இப்ப முதல் ஸ்லோகம் எடுத்து ஆரம்பிச்சோம். மோகாந்தகார நிவகம் வினகந்துமீடே மூக்காத்மனாமபி, இந்த இருட்டு சம்சாரத்துல வெளிச்சம் கொடுக்கற ஒரு ரூபமா நீ வந்து எவ்வளவு அழகான ஒரு காருண்யத்தை நீ பொழியறவளா இருந்தா மூக்கனை கூட வித்தியையை கொடுத்து பேச வைக்க முடியும் அப்படின்னு நீ எனக்கு காண்பிச்சிருக்கியே ஏகாம்ரநாத தருணீ, அது உன் கருணா கடாட்சத்தால மட்டுமே பேசவே வராதவனை கவிதையே பாட வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த கருணா கட்டாட்சம் போரும். அதனால தானே மன்மத்தனுக்கும் அதே மாதிரி தான், மன்மத்தனுக்கோ பானங்களே புஷ்பத்தால அந்த பானம் ஏற்பட்டது, அந்த நான்கு இரு வண்டுகளால ஏற்பட்ட அவன்கிட்ட இருக்கிற வில்லு புஷ்பங்களால, அந்த வில்லுல இருக்கிற நான்கயிறு எல்லாம் வண்டுகளால ஏற்பட்டது, அந்த புஷ்பங்களையே பஞ்ச பானங்களாகவும் வச்சிருந்தான். வசந்த ரித்து தான் அவனுடைய மந்திரியான், வசந்த காலம்ங்கிறது ஒரு சீசன், அது ஒரு சீதோஷ்ண நிலை, அதுதான் அவனுக்கு மந்திரியான். மலைய மாருதம் அப்படிங்கிற குளிர் காற்று தான் அவருக்கு வீசக்கூடிய அந்த ஒரு காற்று தான் ரத்தமா ஒரு தேரா அவருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பலவற்ற ஒரு பலவீனமான ஒரு வஸ்துக்களை எப்படி வச்சுட்டு லோகத்தையே அந்த மன்மத்தன் ஆட்கொண்டு இருக்கான். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாத்துலயும் ஆசை வர்றது அந்த மன்மத்தன் ஆட்கொண்டதுனால தானே. அது எதுனால, ஏன்னா மூக்காத்மநாமபி மகாகவிதாவதான்யாம் ஏகாம்ரநாத தருணீ கருணாவலோகான், உன்னுடைய கட்டாட்சத்தினாலமா உன் கருணை அந்த மன்மதன் மேல பட்டதுனால தானே அவனுக்கு இந்த பலவீனமான வஸ்துக்கள் இருந்தாலும் எல்லாத்தவடையும் உச்சிதமான பலமான சக்தி பராசக்தி நீ அவனுடைய தேகத்து மேல அவனுடைய ஆத்மன் மேல உன் கட்டாட்சத்தை வீசினியே, அதுதான் அவனுக்கு மகத் பலமா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கட்டாட்சத்துக்கு இவ்வளவு மகாத்மியம் இருக்கிறதுனால்தான் மதுரையில மீன் போன்ற கண்களுடையவளே மீனாட்சி, காஞ்சியில அழகா பிரேமைய வர்ஷிக்க கூடிய கண்களுடையவளே காமாட்சி, அக்ஷுனா கண்ணு சம்ஸ்கிருதத்துல. அதே மாதிரி பெரிய கண்களால எல்லாருக்கும் பெரிய பெரிய கருணை பண்ணக்கூடியவளே காசி விசாலா.

சாட்சி அப்படின்னு பெயர்களே பார்த்தா அந்த கண்ணுக்கு மகாத்மியம் கொடுத்த பேர் தான் நிறைய அம்பாளுக்கு இருக்கும். சரி, இந்த கட்டாட்சத்துக்கெல்லாம் இவ்வளோ மகாத்மியம் இருக்குன்னா, இந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர்கள், இந்த கருணா கட்டாட்சத்துக்கு, தேவியுடைய கருணா கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர்கள் யாராவது உண்டா? அதுக்கு ஆதாரமா எவர் உடைய சரித்திரம் இருக்கு அப்படின்னு இன்றைய தினம் அதே சக்தி பார்வதியா அபிராமியா இருக்கும்போது யாருக்கு அந்த கருணா கட்டாட்சம் கிடைச்சது, அதே சக்தி மகாலட்சுமி தாயாரா இருக்கும்போது யாருக்கு அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைச்சது, அதே சக்தி அந்த சரஸ்வதியா இருக்கும்போது யாருக்கு அந்த கருணா கட்டாட்சம் கிடைச்சதுன்னு மூன்று சரித்திரங்கள் எடுத்துட்டு இன்றைய தினம் அனுபவிக்க போறோம். தேவியின் கட்டாட்சம் அப்படிங்கிற தலைப்ப குரு அனுகிரகத்தோட முதல் சரித்திரம், அபிராமியோட கட்டாட்சம் கிடைச்சவர் யார்

இருக்கக்கூடிய அபிராமி பட்டர் வாழ்ந்த அழகான திருக்கடையூர். இந்த திருக்கடையூர்ல அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பாள் அந்த சமயத்துல ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தது சரபோஜி போஸ்லே அப்படிங்கிற ராஜா 17ஆம் நூற்றாண்டு. மார்க்கண்டேயர் 16 வயசுல அவருக்கு வந்து மிருத்யு அப்படிங்கும் போது மிருத்யுஞ்சயரா காலனை காலால உதச்ச அந்த அமிர்தகடேஸ்வரர் அப்படி அந்த என்னைக்கும் நீ 16 வயசுதான்ப்பா மார்க்கண்டேயா அப்படின்னு கட்டி பிடிச்சிருந்த அந்த மார்க்கண்டேயனை அப்படி கட்டி தழுவி காலனை எட்டி உதச்சு மிருத்யுவிய ஜெயிக்க வச்சுட்டார் இல்லையா. அதனால்தான் இன்னைக்கும் அங்கே சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷேகம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட திருக்கடவூர் திருக்கடையூர் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரம் ஸ்தலம் இங்கே சரபோஜி மகாராஜா ஆண்டு வரார். அப்போ அபிராமி அம்பாளை தரிசனம் பண்ணோம்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசையாம். இப்போ அவர் வரார், தரிசனம் பண்ண வரும்போது அந்த அபிராமி அம்பாள் சன்னதியில பட்டரா இருக்கிறவர் இந்த சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கிற பின்பு அபிராமி பட்டர் ஆக போறவர் அவருடைய நிஜப்பெயர் சுப்பிரமணிய பட்டர். ராஜா வந்தார் உடனே வாசல்ல இருக்கிற காவலாளிகள் சுத்தி இருக்கிற ஜனங்கள் பிரஜைகள் கோயிலுக்கு வந்த பக்தாள் எல்லாரும் படக் படக் படக் படக்குன்னு எழுந்து நின்னுக்கிறா, நமஸ்காரம் பண்றா, ராஜன்னு சுவாகத்தம் சுவாகத்தம் வரணும் வரணும் அப்படிங்கிறா. ஆனா ஒத்தர் மட்டும் எழுந்துக்கவே இல்லையா, யாருன்னா இந்த சுப்பிரமணிய பட்டர். அவர் என்ன பண்றார் பின்ன?

அப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில இருக்கார் இந்த சுப்பிரமணிய பட்டர். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. நின்னாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உட்கார்ந்தாலும் பூஜை பண்ணாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எப்பவுமே அபிராமி அபிராமி அபிராமி அபிராமி அபிராமின்னு எப்பவும் அந்த அபிராமி அம்பாளுடைய ஸ்மரணையிலேயே இருக்கார் இந்த பட்டர். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இவரை பார்த்து ரொம்ப சில பேருக்கு அவருடைய ஸ்திதி நிலை புரியும், சில பேருக்கு அவருடைய நிலை புரியாது. சில பேர் இந்த ராஜா விசாரிக்கிற சில பேர் சொல்றா, இது இவர் பைத்தியம், சரியான பைத்தியக்காரர். எப்ப பார்த்தாலும் தனக்கு தானே பேசுவார், தனக்கு தானே அழுதுபார், தனக்கு தானே சிரிப்பார், தனக்கு தானே குதிப்பார், தனக்கு தானே என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த ராஜாவுக்கு. சில பேர் சொல்றா, வரக்கூடிய ஸ்திரீகளை கூட அபிராமி அம்பாளா நினைச்சு அம்மாவா நினைச்சு புஷ்பம் கொடுப்பார், பிரசாதம் கொடுப்பார். யாரை பார்த்தாலும் அபிராமிம்பார், யாரை பார்த்தாலும் அமிர்தகடேஸ்வரர் அப்படின்னு பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார் அப்படின்னா அது யாருக்கு புரியும்னா பக்தாளுக்கு தான் புரியும். யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்றதுன்னா பைத்தியம்னு சில பேர் சொல்றாளே அப்படின்னா, வெளியில பார்க்க தெரிஞ்சாதானே உள்ள பார்க்க தெரியும். எங்கேயுமே உள்ள பார்க்க தெரிஞ்சாதானே அவர் பார்த்தவரா, அப்பதான் நிஜமாவே அதை உணர்ந்தவரா ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு வாழ்ந்து காண்பித்த ஒரு உதாரணம் இந்த சுப்பிரமணிய பட்டர் என்கிற அபிராமி பட்டர். அவருக்கு இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு புரியல, சரி நம்மளே சோதனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ராஜா, அந்த சரபோஜி ராஜா சுப்பிரமணிய பட்டர் கிட்ட போய், சுப்பிரமணிய பட்டரே, சுப்பிரமணியரே, இங்க பாரும், இன்னைக்கு எனக்கு அம்பாளுக்கு அபிராமி அம்பாளுக்கு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும், பூஜைகள்லாம் பண்ணணும், சங்கல்பத்துக்கு இன்னைக்கு பஞ்சாங்கம் பார்த்து இன்னைக்கு நாள் என்னன்னு சொல்லும். நீங்க பார்த்திருப்பீரே, காலம்பரையிலேருந்து அர்ச்சனை பண்ணியிருப்பீரே, நாள் இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு சொல்லும், இன்னைக்கு என்ன திதினு சொல்லும் அப்படின்ன உடனே, அன்றைய தினம் தை அமாவாசை, கொஞ்சமாவது நிலா அறப்பிறையாவது தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நாள் தை அமாவாசை. இவரோ அம்பாள் ஸ்மரணையிலேயே இருக்கார், இவர் மனசுல

என் நெஞ்சகம் கஞ்சம்மா. பிராமி, உன் அழக சொல்றதுக்கு என் நெஞ்சம் கஞ்சம். என் நெஞ்சம் போராது உன்னை மொத்தமா நிறைச்சுக்கிறதுக்கு, அது கஞ்சம். நீ வந்து வேதத்தின் அடியோ முடியோ இல்ல அமுதம் நிறைகின்ற அந்த வெண்ணிலாவா? நீ அந்த அழகான சந்திர பிம்பம் முகம் உனக்கு அப்படின்னு அந்த சந்திர பிம்ப முக ஞாபகத்திலேயே இருக்கிறவர் சரபோஜி மகாராஜா கேட்க தையம்மாவாச தினத்தை இன்னைக்கு பௌர்ணமின்னுட்டார். அத சொன்னாரோ இல்லையோ இவருக்கு ராஜா பக்கத்துல இருக்கிற மந்திரிகள் மத்த வாழ்க்கெல்லாம் கேட்க, இன்னைக்கு நல்ல அம்மாவாசை, இன்னைக்கு போய் பௌர்ணமின்னு சொல்றாரு. இந்த பட்டரை முதல்ல தூக்கல ஏத்துங்கோ, புடிச்சு புடிச்சு இந்த சிறையில அடைங்கோ அப்படின்னு எல்லாரும் கத்தரா. அப்போ இந்த அழகான அபிராமி அந்தாதி பாடல்கள் தானே இப்ப பார்த்துட்டு வரும். இந்த பாட்டெல்லாம் ஒன்னொன்னு ஒன்னொன்னா பாடிண்டே வரார். உன் ஞாபகத்திலேயே, உன் நினைவிலேயே, உன் ஸ்மரணையிலேயே இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாம திதியை மாத்தி சொல்லிட்டேன். இது என்னுடைய தர்மப்படி, என் குல தர்மப்படி தப்புதான் இருந்தாலும் உன்னுடைய நினைவு தானே என்னை மறக்க கூட செஞ்சது. நான் நம்பறேன் அபிராமி நினைவுல ஸ்மரணையில இருக்கிற ஒருத்தருக்கு என்னைக்கும் கெட்ட காலம் கிடையாதுன்னு. நீ அதை வந்து நிரூபணம் பண்ணி அதுக்கு ஆதாரமா எனக்கு என்னை இந்த என்னை இப்படி எல்லாரும் சிறப்பிடிச்சுட்டு போனோங்கிறாளே, எனக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறாளே அம்மா, அபிராமி என்னை இங்கேருந்து காப்பாத்த மாட்டேயா அப்படின்னு அவர் பாடுற அந்த அந்தாதி. அந்தாதினா ஒரு பாடலுடைய அந்தம், முடிவு முடிவு வார்த்தை அடுத்த பாடலுடைய ஆரம்பம். துணையும்னு ஆரம்பிப்பார், அறிந்தனையேன்னு முடிப்பார், அறிந்தேன் அப்படின்னு அடுத்த பாடல் ஆரம்பிக்கும். இதுதான் அந்தாதி. அபிராமி மேல அந்த ஆதி அந்த ஆதியா இன்னைக்கு அந்தாட்சரின்னு விளையாடுறோமே, அது இந்த அந்த ஆதி தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அப்பேற்பட்ட பாடல்களை பாடிண்டே வர வர அந்த 79வது பாடல்

அந்த விழிக்கே அருள் உண்டு அப்படின்னு பாடலை பாடின உடனே அங்க அபிராமி அம்பாள் வானத்தில் அப்படி பிரத்யட்சமாயி நட்சத்திரங்களுக்கு நடுவுல ஒரு நிலா தோன்றினது போல அவளே தோன்றினா. ஆனா அந்த காதல இருக்கிற தாட்டங்கத்தை தூக்கி அப்படி வீசினா அந்த தாட்டங்கமே நிலா ஆச்சு. சரபோஜி மகாராஜா கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமா தை அம்மாவாசை தினம் தை பௌர்ணமியா மாறினதை பார்த்தார். அபிராமி பட்டர் காலில் எல்லாரும் நமஸ்கரிக்கிறா. அப்போ ஒரு தினத்தையே ஒரு திதியையே ஒரு நாளையே ஒரு நட்சத்திரத்தையே அந்த பராசக்தி கட்டாட்சம் பட்டா எப்படி அந்த அபிராமி கட்டாட்சம் பட்டுதோ அபிராமி பட்டரானாரோ சுப்பிரமணிய பட்டர் அப்படி ஆகி அவருடைய அபிராமியந்தாரி தானே இன்னைக்கு எல்லாரும் பாடி பாடி எல்லாரும் மனசு உருகி மயங்கி போறோம். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அப்படின்னு அந்த பலஸ்துதி பாடும்போது என்ன ஒரு உருகிறது மனசு. எவ்வளோ உருக்கமாக பாடியிருக்காருன்னா ஒரு பட்டரை ஒரு கவியா ஒரு தினத்தை மாத்திர சக்தி எதால சாதிக்க முடியும் அப்படின்னா அவளுடைய கருணா கட்டாட்சம் அபிராமி அம்பாளுடைய கருணா கட்டாட்சத்தால அபிராமி பட்டர் சாதிச்சு காமிச்சார். அப்போ எல்லாரும் வந்த அம்பாளை

அடுத்தது லக்ஷ்மி கடாட்சம் பட்ட ஒரு மகான் யார் அப்படின்னா நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதாள். அந்த

வரணும் அப்படின்னு அழகான கேரள தேசத்துல பூர்ணா நதிக்கரையில அந்த சிவகுரு அரியாம்பாள் தம்பதிக்கு பிறந்து 5 வயசுலேந்து 7 வயசு காலகட்டத்திலேயே உபநயன சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகி ரொம்ப அழகான முறையில அவருக்கு உபநயனங்கள்லாம் ஆகி வேத அத்தியனங்கள்லாம் அவருக்கு மேற்கொண்டு சிவகுரு காலகதி அடைஞ்ச காலத்திலையும் சின்ன வயசுலயே சோகம்தான் பாலசங்கரருக்கு. ஆனாலும் அப்போ பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி அப்படி பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிண்டே வீதிகள்லாம் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடுறது குல தர்மம் அப்படின்னு வாழ்ந்து ஆதாரமா நம்ம தர்மத்தையே உத்தாரணம் பண்ணி காண்பித்த மகான் பாரத தேசம் முழுக்க அப்படி ஒரு திக்விஜய யாத்திரை போறது போல ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஸ்தலத்துக்கும் போய் அந்தந்த இடத்துலயும் அவ்வளவு ஸ்லோகங்கள் பாடின அவர் அவருக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு கேட்டுக்கல. ஒரு சமயம் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தனிக்கர்னு நினைச்சுண்டு அந்த வீதியில போயின் இருக்கார் பிக்ஷை கேட்டு எல்லாராத்தையும் ஏதோ அவளால முடிஞ்சத பிக்ஷை பண்ணி வைக்கிறா. அப்போ ஒரு கிரகத்தின் வாசல்ல துவாரத்துல வந்து நின்னார். அப்போ அங்க ஒரு பாக்யவதி சில பேர் சொல்லுவா சோமதேவர் தர்மசீலை அப்படிங்கிற தம்பதினு சில புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்கும். ஆனா ஒரு ரொம்ப அழகான மங்களமான தம்பதி அந்யோன்யமான தம்பதி. ஆனா அவ பரம ஏழைகள் தரித்திரம் கொண்டு அங்க ஆட்கொண்டது அந்த வீட்டையே. அவளுக்கு அடுத்த வேலை சாப்பிடறதுக்கே அவ யாச்சகம் வாங்கிதான் சாப்பிடணும் அப்பேற்பட்ட

ஒரு கிரகம் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம மகான்களால கேட்டா மகாலட்சுமி அப்படியே கட்டாட்சத்தால வர்ஷிப்பா தனத்தை. ஆனா இன்னைக்கும் மகான்கள் தனக்காக எதையுமே கேட்டுண்டது கிடையாது. அப்படி இந்த இடத்துல அந்த ஒரு அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லை குழந்தை அப்படின்னு வாசல்ல வந்து நிக்கிற குழந்தை பாலசங்கரர் சுத்த ஸ்பட்டிக சங்காசமா அப்படி பிரசன்ன வதனாம்புஜனா அந்த முகத்தை பார்த்தா தேஜஸ் ஜுவலிக்கிறது. சாக்ஷாத் சங்கரனே பாலனா வந்தது போல அவருக்கு அவளுக்கு தோன்றது. இந்த புண்ணியவதிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அல்பம் லவணசாக்கம்பா, ஒரு ஊர்கா கூட இல்லைப்பா ஆத்துல கொடுக்கறதுக்கு, ஒரு வெட்டி போட்ட மாங்காய் ஊர்கா கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா ஏதாவது உபவஞ்சனாதிகள் இருந்தாலோ லவணசாக்கம் இருந்தாலோ கூட பரவாயில்ல தாயே, எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பாலசங்கரர் அந்த தாயார்கிட்ட கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார்,

நெல்லிக்கனியும் ஏதாவது ஒரு கனி இருந்தாலாவது கொடுங்கன்னா அங்க போய் சமையல் அறையில பார்த்தா எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்கு. அவளுக்கு அந்த கிரகத்துல இருக்கிற அந்த அந்த புனிதவதிக்கும் அவளுடைய கணவனுக்குமே அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது. இருந்தாலும் இருக்கிற அந்த ஒரு நெல்லிக்கனிய கூட வந்து யாச்ச பிக்ஷ அப்படின்னு ஒரு குட்டி குழந்தை கேட்கறது அப்படிங்கும் போது அதை இல்லை, இரு கோடி ரூபா இருக்கு, கோடி தனம் இருக்கு கொடுக்கறதுக்கு ஒத்தருக்கு, ஆனா மனசு இருக்காது பரம ஏழை. கோட்டி தனம் இருந்தாலும் கொடுக்க மனசு இல்லைன்னா அவன் ஏழை. ஆனா இவகிட்ட ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்கு, தனக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு நெல்லிக்கனிய தனக்கு வச்சுக்காம வாசல்ல பிக்ஷேன்னு பண்ண வந்த குழந்தைக்கு கொடுத்த உடனே சங்கரர் நினைக்கிறார்,

அப்படி அந்த மகான நினைச்சா கூட அஜ்ஞான திமிர தரணி அஜ்ஞானம்ங்கிற இருள் நீங்கிடுங்கிறத போக இந்த பாக்யவதியுடைய கதையில அவளுடைய அந்த பசி இருட்டு சம்சார இருட்டு சம்சார தாப்பம்ங்கிற இருட்டு இப்ப விலக போறது அவருக்கு தோன்றதாம். இந்த தாயார் தனக்குன்னு இருந்த ஒரு லவணசாக்கம் இத்தினூண்டு நெல்லிக்கனிய கூட அந்த ஒரு நெல்லிக்காய கூட நமக்கு இந்த பிக்ஷா பாத்திரத்துல மனசு வந்து போட்டுட்டாலே இவளுக்கல்லவோ மாதா மகாலட்சுமி தாயாரே நீங்க இவளுக்கல்லவோ கட்டாட்சம் பண்ணணும், இப்பேற்பட்ட மனசும் குணமும் இருக்கிறவ கிட்டதானே நீங்க வந்து பிரத்யட்சமாய் அனுகிரகம் பண்ணணும்னு அந்த இடத்துல கணக்கு

அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். அர்த்தம், அழகான நீல மேக சாமலனா இருக்கிற மகாவிஷ்ணுங்கிறவர் அந்த மேகமா, மேகம் எப்படி நீல மேகமா கருநீல மேகமா இருக்கோ, அந்த மேகம் தான் மகாவிஷ்ணுவா. மேகம் போல நீல மேகமா இருக்கிறது மகாவிஷ்ணு. அந்த மேகத்துக்கு புலகாங்கிதமா அப்படி ஒரு பெருமையா, ஏன்னு கேட்டா மகாலட்சுமியே நான் பரிணயம் பண்ணிட்டேனே, என் பத்னியா நான் வந்து அடைஞ்ச

போட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு பிரமிப்பில் பூரிப்பில் ரோமாஞ்சங்கள்லாம் ஏற்படுறதா, அதாவது மேனி சிலிர்த்து போகிறதான், அதுதான் புலகபூஷணம். அதை தான் அந்த மேனி சிலிர்த்து போய் அப்படி முடி சிலிர்த்து போய் நிற்கிறது இல்லையா திருமேனி முழுக்க, அதுதான் பூஷணமாக அவருக்கு இருக்கான். மொட்டு மொட்டு மொட்டு மொட்டா பெருமாளுடைய திருமேனியில் அந்த பூரிப்பு தான் பூஷணமாக, புலக பூஷணமாக, பூரிப்பு பூஷணமாக அவர் திருமேனி முழுக்க இருக்கான். அந்த மொட்டு மொட்டாக இருக்கிற புஷ்பம் எந்த சூரியனை பார்த்து அது பூத்து குலுங்கும் விகசிக்கும் அப்படின்னா அப்பாங்க லீலா, தாயார் மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் அப்படிங்கிற அந்த சூரிய ஒளிக்கு பூக்கக்கூடிய விகசிக்கக்கூடிய அப்படி ஜுவலிச்சு அப்படி மனசை ரமிக்கக்கூடிய ஒரு புஷ்பமா அந்த பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த புலக பூஷணம் மொட்டா இருக்கிறது எப்போ பூக்கும்னா தாயார் மகாலட்சுமியுடைய கட்டாட்சம்ங்கிற சூரியன் படும்போது. அந்த கருணா கட்டாட்சம் பிருங்காங்கனேவ, ஒரு பிருங்காங்கனேவன்னா இப்படி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஒரு புஷ்பத்துலேருந்து இன்னொரு புஷ்பம், ஒரு புஷ்பத்துலேருந்து இன்னொரு புஷ்பம் அப்படி குதிச்சு தாவி தேன பருகிற அந்த பண்டு இந்த புஷ்பத்தில், அந்த புஷ்பம் இந்த புஷ்பம் அந்த புஷ்பம் இந்த புஷ்பம்னு மாறி மாறி புஷ்பத்தில் உட்காந்து தேன் எடுக்குமே, அது போல பெருமாள் திருமேனியில் இருக்கிற பூத்த புஷ்பங்களில் எந்த வண்டு தேன் எடுக்க போகிறது, எந்த தேனை எடுக்க போகிறதுன்னா தாயார் மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் அப்படிங்கிற கருவிழி கருணா கட்டாட்சம்ங்கிற வண்டு பெருமாளுடைய திருமேனியில் இருக்கிற புஷ்பங்களில் ஹரிகுணங்கிற தேனை எடுக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலப்பாஞ்சிண்டு வருது அப்படின்னு எவ்வளவோ ஸ்லோகங்கள் எழுதிண்டே போகிறார். அப்போது அவர்

ரொம்ப அழகா சொல்றார் ஆதிசங்கர பகவத்பாதாய். எந்த கட்டாட்சம் நினைச்சா எந்த மகாலட்சுமி தாயாருடைய எக்கடாட்ச சமுபாசனா விதி, எந்த கட்டாட்சத்துடைய எந்த தாயார் கட்டாட்சத்தை நினைச்சாலே, நினைச்ச மாத்திரமே சேவகசிய எந்த பக்தன் நினைக்கிறானோ அவனுக்கு சகல ஆர்த்த சம்பத, சகல சம்பத்தும் மேன்மையும் செல்வமும் செழிப்பும் யசசும் கீர்த்தியும் ஞானமும் தனமும் சகலமும் ஏற்பற்றுமே. எல்லாமே கொடுத்துடுவால சந்தனோதி, எல்லா சுபிக்ஷத்தையும் கொடுத்துடுவாளே சந்தனோதினா கொடுத்துடுவாளே.

அவகிட்ட அல்லவோ நீ வாசம் பண்ணணும், அவகிட்ட அல்லவோ நீ இருக்கணும். மனோவாக்காயம் வச்சனாங்கமானி, மனசால வாக்கால காயத்தால எல்லா விதத்திலையும் ஹரிகுணத்துக்கு ஒரு உதாகரணமா அவ வாழறாளே. அப்பேற்பட்ட முராரி ஹிருதயேஸ்வரி பஜே பஜே அப்படின்னு அவர் கூப்பிட, அங்க அந்த கூரைய பிச்சுண்டு அவ கொடுத்தது ஒரு நெல்லிக்கனி. அங்க தங்க நெல்லிக்கனி மழையே மகாலட்சுமி தாயாருடைய அபாங்கலீலான அவளுடைய அந்த கருணா கட்டாட்சத்தால அங்க நெல்லிக்கனி தங்க நெல்லிக்கனி மழையே அங்க பொழியறது.

ஹரி ஹிருதயேஸ்வரியான உன்னை எவ ஹரி குணத்தை தேனா பருகிறாளோ எந்த மகாலட்சுமி தாயார், அந்த ஹரிகுணத்துக்கே பாத்திரமா இந்த குணவதி இருக்காளேமா அப்படின்னு சங்கரர் மகாலட்சுமி தாயார்கிட்ட போராடுறார். இந்த பக்த ஏற்கனவே ஹரிகுணத்துக்கு பாத்திரமா இருக்காளே,

அந்த ஸ்வேதத்வீப வாசினியானவள் இந்த தர்மவதிக்காக, புனிதவதிக்காக, அந்த பாக்யவதிக்காக வர்ஷிச்சா அப்படின்னா, மகான்கள்லாம் அவர்கள் சரித்திரத்துல தனக்காக லக்ஷ்மிய கேட்டுண்டது இல்லை, நிஜமாவே தீனர்களா யாருக்கு தேவைப்படுமோ கேட்டிருக்கா, அவ கேட்டு மழையும் பொழிஞ்சிருக்கு, கனகதாராவா கனகதாரையே அங்க கூறிய பிச்சுண்டு கொட்டித்து அப்படி. அந்த உதாரணமா அதுக்கு ஒரு ஆதாரமான சரித்திரம் ஆதிசங்கர பகவத் பாதாள் கனகதாரா பாடி நெல்லிக்கனி மழையா லக்ஷ்மி கட்டாட்சத்தால பொழிச்சு. நிறைவா மூணாவது சரித்திரம், அழகான திருவானை காவல்ல வருமே

அழகான ஊர் திரு ஆனைக்காவல், திரு ஆனைக்கோயில். அங்க ஆனையும் யானையும் சிலந்தியும் சிவனுக்காக பக்தி பண்ணி அது ரெண்டு சிவகணங்கள், மாலியவானும் புஷ்பதண்டன்கிற ரெண்டு பேர் சிவகணங்களா இருக்கும் போதும் யார் பக்தி பெருசுன்னு சண்டை போட்டா, அப்புறம் சிவன் கீழே போய் அதை பார்த்துக்கோங்க பூலோகத்தில் அப்படின்னு சொல்லி யானையா சிலந்தியா வந்தும் போதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த சிலந்தி கட்டுமா கூடு, யானை வந்து அபிஷேகம்.

அழகான ஊர் திரு ஆனைக்காவல் திரு ஆனைக்கோயில். அங்க ஆனையும் யானையும் சிலந்தியும் சிவனுக்காக பக்தி பண்ணி அது ரெண்டு சிவகணங்கள், மாலியவானும் புஷ்பதண்டன்கிற ரெண்டு பேர் சிவகணங்களா இருக்கும் போது யார் பக்தி பெருசுன்னு சண்டை போட்டா, அப்புறம் சிவன் கீழே போய் அதை பார்த்துக்கோங்க பூலோகத்தில் அப்படின்னு சொல்லி யானையா சிலந்தியா வந்தபோதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த சிலந்தி கட்டுமா கூடு யானை வந்து அபிஷேகம் பண்ணி கலைக்குமா, அப்படி ஊரின் பேரை திரு ஆனை காவல், திரு ஆனை கோயில் அப்படிங்கிறது திருவானை கோயில் திருவானை காவல் அப்படின்னு ஆயிடுத்து இல்லையா. அழகான ஊர் இந்த க்ஷேத்திரத்தில் அப்புலிங்கமா, அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று அப்புலிங்கமா இருக்கார் இதில் இங்கே சிவன். அங்க குருவா இருக்கார் அப்புலிங்கம்ங்கிறவர், குருவா இருக்கார். பொதுவா எந்த சிவன் பார்வதி கோயில்லையுமே திருக்கல்யாண உற்சவம் அப்படின்னு உண்டு, ஆனா இந்த கோயில்ல மட்டும் கிடையாது. ஏன்னா அம்பாள் அகிலாண்டேஸ்வரி சரஸ்வதி ரூபமா ஞானாம்பிகையா சிஷ்யரா ஒரு சிஷ்யா குருவான பரமேஸ்வரன் கிட்ட அந்த ஞான போதனைகளை பெற்றுக்கொள்ளறாளாம். அதனால இங்க திருக்கல்யாணம்னு குறிப்பா கிடையாது. அப்ப ஞானாம்பிகையா மகாசரஸ்வதி ஸ்வரூபமா இந்த க்ஷேத்திரத்துல இருக்கா. இவளுடைய திருவிளையாடல் இங்க ஒண்ணு, பக்கத்திலேயே திருவானை கோயில் பக்கத்திலேயே ஸ்ரீரங்கத்துல மடப்பள்ளியில வரது வரதுன்னு ஒரு சமயக்காரர் இருந்தார். இந்த வரது என்ன பண்ணுவாராம், அவருக்கு ஸ்ரீரங்கநாதரும் தெரியாது, ஸ்ரீரங்கமும் தெரியாது, வைகுண்டமும் தெரியாது, 108 திவ்ய க்ஷேத்திரமும் தெரியாது. அவருக்கு சிவனாது பார்வதியாது பக்தியாது புளியோதர பொங்கல் தெரியும், சக்கர பொங்கல் தெரியும், அக்கார வடைச்சல் தெரியும், தச்சுமம் தெரியும். இதெல்லாம் விட்டா திருவானை கோயில்ல அங்க கோயில்ல நடனம் ஆடக்கூடிய ஒரு ஸ்திரீ மோகனாங்கி கிட்ட மோகிச்சு போய் கிடக்கார். அவருக்கு இந்த துஜாவந்தி ஹிந்தோலம் சஹானா எல்லாம் இல்ல, அதுக்காகவும் போய் நாட்டியத்தை பார்க்கல, அங்க மோகிச்சு போய் கிடக்கிறது மோகனாங்கி மோகனாங்கி மோகனாங்கி அப்படின்னு மோகனாங்கி கிட்டயே மோகிச்சு போய் கிடக்கிறார். இந்த விஷயம் தெரிய வந்து ரெண்டு ஊராருக்கும் தெரிய வந்து இவளை கண்டிச்சு இவளை வந்து இப்படிலாம் பார்க்கப்படாது, இப்படிலாம் ஊர் விட்டு ஊர் வந்தெல்லாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அவளோ அவளுடைய வாழ்க்கையே சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணி ஆடின் இருக்கா, நீர் வந்து அங்கேருந்து பார்ப்பீரா அப்படின்னு அவளை கண்டனம் பண்ணி எழுதி வைக்க, இவரோ வரதுக்கு தயிர் சாத்தை பார்க்கும் போதெல்லாம் மோகனாங்கியுடைய நிறம் போல இருக்கே, அக்கார வடிச்சலை பார்க்கும் போது அவளோட குரல் இப்படி இனிப்பா இருக்குமே, அந்த புளியோதரையை பார்க்கும்போது அவள் இப்படி புளியோதர கலர்ல வஸ்திரங்கள்லாம் கட்டிட்டு வந்து ஆடுவாளே அப்படின்னு பெருமாள் வந்து உற்சவத்துல வந்தா கூட அந்த நகைகளை பார்த்தா அவளைதான் ஞாபகம் வருதான். இவர் கதை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சன்னதி வாசல்ல ஒரு பெரிய யோகி அவர் தபஸ் மேற்கொண்டிருக்கார், எனக்கு எல்லா வித்தியையும் ஞானமும் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சித்திச்சு வைக்கணும் அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவா இப்படி நீண்ட காலம் இந்த மோகனாங்கியும் பரதுமும் சந்திக்கவே இல்லை. சந்திக்காத இந்த நேரத்துல இவருக்கு ஒரு கடிதம் வருது மோகனாங்கி கிட்டே இருந்து, இன்னைக்கு ராத்திரி உங்களை நான் அகிலாண்டேஸ்வரி கோயில் வாசலில் சந்திப்பேன், இப்படிக்கு உங்களது மோகனாங்கி. வந்ததோ இல்லையோ தயிர் சாதமாவது சக்கர பொங்கலாது எல்லாரையும் எல்லாத்தையும் கலரி வச்சார். கலரி வச்சு மடப்பள்ளி வாசல்ல எல்லாத்தையும் நிவேதனத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமாளுக்கு சாதிக்கணுமே, அதனால அனுப்புறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சாரோ இல்லையோ. அப்படி சாயங்காலமே 4 மணிக்கே போயிட்டார் அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்கு. அங்க போய் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் வேக்கு வேக்கு வேக்கு வேக்கு நடந்தார். நடந்து நடந்து ஓஞ்சு போச்சு. இது இந்த கடிதம் கிடைச்சு ராத்திரி போன முந்தின நாள் ராத்திரியிலேருந்தே தூங்கலையோனோ, இப்போ வேற நடக்கிறார், சாப்பிடவும் இல்லை இந்த ஒரு உற்சாகத்தில். இந்த பக்கத்து திண்ணையில் ஒரு யோகி தபஸ் பண்ணிட்டு இருக்காருனோமே, இன்னொரு பக்கத்தின்ன காலியாக இருந்தது, படுத்தார் தூங்கினார். ஆனு வாய பொழந்துண்டு மோகனாங்கி மோகனாங்கி மோகனாங்கி மோகன மோகனாங்கிங்கிறதுக்கு பதிலாக அங்கே உள்ளே இருக்கிற அகிலாண்டேஸ்வரி ஜெகன்மாத்தே அப்படின்னு லோகமாத்தேன்னு சொல்லியிருந்தாலாவது புண்ணியம் கிடச்சிருக்கும். இவரோ இப்படி வாய புலந்தன்னு தூங்குறார். அப்போ அங்கே நடுராத்திரி நடுநிசி அந்த ராத்திரியில் அழக குட்டி குழந்தையா பால சரஸ்வதி ரூபத்தில் மங்கள வஸ்திரங்கள் சார்த்திண்டு மங்கள புஷ்பங்கள் சார்த்திண்டு

அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் அங்க பிரத்யக்ஷமாரா. பிரத்யக்ஷமாயி இந்த யோகியுடைய தபச கலைச்சு யோகின்னு எழுந்திரியும். உங்களுக்கு என்ன வித்யா வேணுமோ, ஞானம் வேணுமோ, என் வாயில நான் தாம்பூல உச்சிஷ்டம் வச்சுருக்கேன், அந்த தாம்பூல உச்சிஷ்ட உமிழ உங்க வாயில நான் சேர்க்கிறேன், உங்களுக்கு எல்லா வித்தியையும் நாளை காலம்பறையே உங்க வாயில கவி கவிதையா கொண்டு பொறலும் போங்க அப்படின்னு சொல்ல, சிச்சிச்சி உங்களுடைய உச்சிஷ்டமா அப்படின்னு அம்பாளை பார்த்து சொல்வாளோ. சரஸ்வதி ரூபத்துல வந்து சரஸ்வதி அம்பாளுடைய உச்சிஷ்டத்தை உமிழ்னு யாராவது சொல்லுவாளோ? அவர் அப்படி சொன்னாரோ இல்லையோ அம்பாளுக்கு கோபம் வந்தது. பக்கத்து திண்ணேல மோகனாங்கி மோகனாங்கி நீங்க மோகிச்சு போய் வாய ஆனு புலந்துண்டு படுத்துட்டு இருக்கிற இந்த வரதுவை பார்த்தா அம்பாள் கருணை பண்ணணும்னா ஒரு ஒரு ஒருத்தர் ரொம்ப சுலபமா சுலபனா இருந்தா கூட பரவாயில்லையா, அவனுக்கு கூட புத்தி இல்லாதவனா இருந்தா கூட அசடுக்கு கூட கருணை பண்ணிடுவாளாம். அங்க போனா இந்த வாய் என் வாயில இருக்கிற உச்சிஷ்டத்தை உன் வாயில போடட்டமா அப்படின்னு கேக்குறா. அவருக்கு அகிலாண்டேஸ்வரி அம்பாள்னு தெரியாத, மோகனோங்கி உச்சிஷ்டம் போல இருக்கு, போடுமா போடு போடு அப்படிங்கிறார். போட்டாலோ இல்லையோ காலம்பரை எழுந்தா வாயில திருவானைக்கா உலா அப்படின்னு வாயை தொண்டா திறந்தா கவிதை தான் வருது. மனசுல ஒரு தெளிவு ஏற்படுறது. சரஸ்வதி கடாட்சம் கிடைச்சதோ இல்லையோ அங்க

பெருங்காயம் வேரகத்து செட்டியாரே. என்னது வெங்காயம் சுக்கு ஜீரகம் மிளகுன்னு ஒரு பாடலா? இவரோட பாட்டு எல்லாத்தையுமே ரெட்ட அர்த்தம் இருக்கும். வெங்காயம் சுக்கானால் வெங்காயம் சுக்காகுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஆகாது. வெந்தயத்தால ஆவது என்ன அப்படிங்கறதும் ஒரு கேள்வி. வெந்தயத்தால சரீரம் குளிர்ந்து போகும். ஜீரகம் தந்தீரேல், ஜீரகத்தை குடுங்கோ அப்படின்னு சுக்கு ஜீரகம் பெருங்காயம் இது எல்லாம் இந்த சரக்கு எல்லாத்தையும் அந்த காலத்துல வேரகத்து செட்டியாரே. திருவேரகம்னா சுவாமிமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். இந்த திருவேரகத்து பக்கத்துல நிறைய செட்டியார்கள் இதை வணிகம் பண்ணிட்டு இருந்தா அப்பேற்பட்ட தனம் இருக்கக்கூடிய இந்த சரக்குகள்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு செட்டியாரே அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு வெம் காயம். வெம்னா பாப்பத்தால ஏற்பட்ட இந்த காயத்துக்கு சுக்கானால்னா சுக்கா சுருங்கி போச்சுன்னா வெந்தயம் சாப்பிட்டா என்ன, ஜீரகம் சாப்பிட்டா என்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அப்படி சுருங்கி போன சரீரத்தை இங்க யாரு சுமந்திருப்பா? இந்த சரக்க ஜீரகத்தை தந்திரேல்னா அது ஜீரகம் சாப்பிடுற ஜீரகம் கிடையாதான், சீரான அகத்தை தந்திரேல், எனக்கு சீரான அகம் தந்திடு. வேண்டேன் பெருங்காயம், வேண்டேன் இந்த பெரும் காயத்தை, இந்த பாப்பத்தால ஏற்பட்ட இந்த காயங்கிற சரீரத்தை நான் வேண்டேன் அப்படின்னு சரஸ்வதி கட்டாட்சம் பட்டா ஒரு மூடன் கூட ஒன்றும் தெரியாத அஷடு கூட கவி காலமேகமாயிட்டார். இந்த வரதுங்கிறவர் கவி காலமேகமாயி எவ்வளவோ பாடல் பாடினார்னா சரஸ்வதி கட்டாட்சத்தால அப்படின்னு சொல்லி நிறைவா சரஸ்வதியோ

தேவி கடாட்சம் இசை பேருரை நிகழ்த்தியவர் ரம்யா ராமகிருஷ்ணன் அவர்கள். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 10:30. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து கே.ஜே.யேசுதாஸ், எஸ். ஜானகி குரல்களில்.

0: முத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, குரல்களில் தென்றலே என்னை தொடு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.2 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பெய்த மழை அளவு 5.4 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 81%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா அனிதா சோஃபியா மார்க்ரெட் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் நிலநடுக்கம். எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் சென்னையில் பார்க்கிங் ஒரு சவால், எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கும் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், என் சி பரத்வாஜ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் எம் விலாசினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், யஷ்வந்த் ரவி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி சமையற்கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. சமஸ்கிருத சுபாஷிதங்களில் வாழ்வியல் பாடங்கள் வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் குருபிரசாத் அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரைசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். நாளை 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேனி வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரிய நாகப்பூண்டி சி மோகன்தாஸ் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்திகளாகியன இடம்பெறும். 8:05, 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். இயற்கை பேரிடர்கள் குறித்து இந்திய வானிலை துறையின் முன்னாள் விஞ்ஞானி முனைவர் பி கீதா அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போவில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். மூளை காய்ச்சல் தினத்தை ஒட்டி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஹரிஷ் சந்திரா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மாலை 5:02 ரெயின்போ மேடை. ஜெயிக்கலாம் வாங்க போட்டி

0: In a social media post, the commission also said that the order related to SIR in Bihar was issued with the unanimous approval of the commission on 24th of June last year. President Draupadi Murmu has appointed Chief Justices of three High Courts as judges of the Supreme Court of India. In a social media post, Law and Justice Minister Arjun Ram Meghwal informed that the President appointed Chief Justice of Gujarat High Court, Justice Sunita Agarwal, Chief Justice of Delhi High Court, Justice Devendra Kumar Upadhyay, and Chief Justice of Telangana High Court, Justice Aparesh Kumar Singh, as judges of the Supreme Court. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி நேர்களை சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.